நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 16 தேதி 2026 ஆண்டு ஜூன் மாதம் 6 தேதி இன்று சனிக்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. தொடர்வது மங்கள இசை. நேரம் 5 மணி 49 நிமிடம்.

0: நாளொரு குரல் அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளின் பொருள், முகமலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப்பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2

0: இது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
6: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
7: என்னடா சொல்ற,
6: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK-ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
7: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
6: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
8: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.
9: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
4: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் FM ரெயின்போவில்
4: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம்.
10: பாட்ட சொல்லி பாட சொல்லி,
5: பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
4: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிரி உரங்களான அசிடோபாக்டர் மற்றும் குளிகான் அசிடோபாக்டர் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவில் உயிரியல் பல்வகைமை பாதுகாப்பு, வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் ஏற்படும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. காலை 8:55 சைபாலுன் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை மீண்டும் 11:40

7 முதல் பின்பு 12 மணி வரை மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். மதியம் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துபவர் பிரியங்கா.

மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 மணி வரை, 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே. 8:05 மணிக்கு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10க்கு எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45க்கு மாநில செய்திகள் சென்னை அஞ்சல் இடம்பெறும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கமும் கேட்கலாம். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10க்கு புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும்.

நேயர்களே, இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 நகர்வுலா. 8:02 நம்மொழி செம்மொழி. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள், சென்னை அஞ்சல். காலை 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி கல்வித்துறை விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலை 9 மணிக்கு அரங்கிசை. பருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரலை. தலைப்பு பாரம்பரிய விளையாட்டுகள். நெறிப்படுத்துபவர் ஜேக்கப். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் பி. கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா. மதியம் 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். மதியம் 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 முதல் 2:40 வரை என்றும் இனியவை. 2:40 பிரெஞ்சு மொழி பாடம். ஆசிரியர் சி. திருமுருகன். மாணவர் எம். ஆராதனா. மாணவர் எம். அர்ச்சனா.

0: 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் சிட்டிபாபு அவர்களின் வீணை இசை, 4:00 பத்ரகாளி திரைப்பட ஒளிச்சித்திரம், இளையராஜா இசை, மகரிஷி கதை, வசனம் ஆரூர்தாஸ், இயக்கம் ஏசி திருலோகச்சந்தர், 5:00 இளைய பாரதம், இளைஞர்களை சந்திப்போம், ஒரு புதிய முன்னெடுப்பு, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் கல்லூரிகள் இடையே நடைபெற்ற பேச்சுப் போட்டி இறுதி சுற்றின் வானொலி தொகுப்பு நிறைவு பகுதி. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி கே பிரியங்கா. மாலை 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. மாலை 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு மற்றும் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி குமாரவேல் ஆகியோர். 8:00 மத்திய அரசின் 12 கால நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களில் ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 8:35 முதல் 8:58 வரை திரைசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ரிகேஷ் கங்குர்டே அவர்களின் காயல் முறையில் பாடும் குரல் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி பூனே. 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 இரவு 8:55 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இனி சேவை செய்திகள். தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் திருத்தஞ்சை 92வது ஆண்டு 27வது கருட மகோத்சவ நிகழ்ச்சியில் இன்று காலை வெண்ணாற்றங்கரையிலிருந்து திவ்ய தேச பெருமாளுடன் கருட வாகன புறப்பாடு நடைபெறும். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சென்னை அஞ்சல்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: நான்மணி கடுகு என்பது ஒரு நீதி நூல், விளம்பி நாகனார் என்ற புலவரால் இயற்றப்பட்டது. 101 பாடல்களை தன்னகத்தே கொண்டது. 4 சிறந்த கருத்துக்களை ஒவ்வொரு பாடலிலும் தருவதால் இந்நூலுக்கு நான்மணி கடிகை என்ற பெயர் ஏற்பட்டது. இதில் வரும் மணியான செய்திகளை பார்ப்போம். எள்ளற்க என்றும் எளியரென்று என்பரினும் கொள்ளற்க கொள்ளார் கை மேற்பட உள்கடினும் சீரற்க சீற்றிற் பிறந்தாரை கூறற்க கூறல்லவற்றை வரைந்து எவரையும் எளியவரென்று எண்ணி இகழ்ந்து விடாதே. கீழோராயினும் தாழ உரை என்பது நமது முதுமொழி. உருவத்தை கொண்டும் எவரையும் எள்ளி நகை ஆடுதல் கூடாது. மிகச் சிறந்த பொருளாக இருந்தாலும் அதை தகுதியான நபரிடமிருந்து நாம் பெற வேண்டும் என்கிறது. தகுதியற்ற நபர்களிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாதே என்று அறிவுறுத்துகிறது. செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாதே என்கிறார். வார்த்தைகளை அளந்து பேசி சொல்லத்தகாத வார்த்தைகளை கோபத்திலும் கூறிவிடாதே என்கிறது இப்பாடல். அடுத்து சொல்கிறார்,

0: பறைபட வாழா அசுனமா உள்ளங் குறைபட வாழ்வார் உறவோர் நிறைவனத்து நிற்பட்ட கண்ணே வெதிர்சாம் தனக்கு ஒவ்வா சொற்பட வாழாதார் சால்பு என்கிறார். அசுனமா என்னும் கேகயப்பறவைக்கு பறை ஒலியை கேட்டால் பிடிக்காது. பறை ஒலியை கேட்டவுடனே அப்பறவை உயிர் நீத்துவிடும். அதுபோல அறிவார்ந்த மக்கள் தமது மதிப்புக்கு மாசு நேர்வதை எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள். நேர்ந்தால் உயிர் வாழத் துணியர். மூங்கில் தூள்களில் அதன் வானாடில் ஒருமுறைதான் அரிசி விளையும். விளைந்த பின்பு உயிர் வாழாது பட்டுப்போகும். அதுபோல நிறையுடைய சான்றோர் தம்மீது பழிச்சொல் ஏற்படுவதை பொறுக்க மாட்டார்கள். அப்படி ஏற்பட்டால் அக்கணமே உயிர் துறப்பார். அடுத்து சொல்கிறார், நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நடத்துக்கு அணி நாணம் என்ப நாணம் தனக்கு அணிதான் சொல் உகத்து அறம் என்கிறது. அதாவது நிலத்திற்கு அழகு என்பது நெல்லையும் கரும்பையும் விளைவித்தலாகும். நல்ல குளத்திற்கு அழகு என்பது தாமரை மலர்கள் அதில் மலர்வதற்கு ஒப்பாகும். பெண்மைக்கு அழகு நாணம் அதாவது வெட்கம். மனிதனுக்கு அழகு அவன் செய்கின்ற அறக்காரியங்கள். இப்படி மனித வாழ்விற்கு உண்டான நல்ல செய்திகளை தருவது நான்மணி கடிகை ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நேரம் 6:15. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இச்சானகி பாடியது.

0: பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: நேரம் 6:23. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஷாஜ்கி இ குல் முகமத் பாடியது.

உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 23 நாள், சனிக்கிழமை, நேரம் 6:35. நேர்களே, அங்கக வேளாண்மையில் தழை சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிரி உரங்களான அசிடோபாக்டர் மற்றும் குளுக்கான் அசிடோபாக்டர் குறித்த காத்தமுத்து மற்றும் கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

சரி, இன்னைக்கு கொள்ளைக்கு போற வழியில காத்த மூத்த போய் வீட்டுல பாத்துட்ட. அவரு நேத்து தழைச்சத்து நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான ரைசோபியம் அசோஸ் பயிரெல்லாம் பத்தி நல்லா விளக்கமா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த விவசாய ஆபீசர்கிட்ட போயிட்டு மானிய விலையில பம்பு செட் அமைக்கிறத பத்தியும் கேட்டு வரேன்னு சொன்னாரு. அசிட்டோ பேக்டர் இன்னும் தழைச்சத்தை நிலைப்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் உரங்களை பத்தியும் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு வந்துடலாம். சரி, சைக்கிள் எடுத்துக்கிட்டு காத்த மூத்த வீட்டுக்கு போவோம். வீடு வந்துட்டான். காத்தமுத்து வீட்டுல இருக்கிறாரா இல்ல கொள்ளைக்கு போயிருக்கிறாரா தெரியல. சரி, கூப்பிட்டு பாப்போம். காத்தமுத்தா, எம்மா காத்தமுத்தா. சரி, இவ்வளவு குரல கூட்டம், ஆளு வெளியே வரல, கொள்ளைக்கு போயிட்டு ஏதாவது வேலை செஞ்சுன்னு இருப்பாரு, அங்க போய் பிடிப்போம். சரி, சைக்கிள் எடுப்போம்.

0: அந்த புள்ள ஆளு ஏதோ வேலை செய்யற மாதிரி தெரியுதே, அவராக தான் இருக்கணும். சரி கிட்ட போய் பார்ப்போம். காதமுத்த, ஏமா காதமுத்த.
1: யாரு? ஓ கருத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
0: ஆ, குரல் அவரு தான். வந்துட்டு வந்துட்டேன் காதமுத்த, வீட்டை போய் தேடிட்டு வரேன். ஆனா வீட்டுல இல்ல, எப்படி நீ இங்க வந்திருப்புன்னு தெரிஞ்சுதான்ப்பா அங்க கொள்ளைக்கு வந்தேன்.
1: ஒண்ணு இல்லப்பா, காலையில மீன் அம்மிலாம் தயாரிக்கலாம் அப்படின்னு இங்க வந்தேன். ஒரு 5 கிலோ மீன் கழிவு கிடைச்சது.
0: அப்படியா?
1: அதை வச்சுட்டு மீன் அம்மிலாம் தயாரிச்சு வச்சுக்கிட்டோம்னா உரத்துக்கு உரமாச்சு,
0: ஆமாப்பா,
1: பூச்சி வெரைட்டியாவும் ஆச்சு.
0: சரி சரி சரி,
1: அதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா.
0: காத்து முத்தா, மீன் அம்மிலாம் என்னதான் போட்டு தயாரிக்கிறோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.

0: ஒரு 5 கிலோ வெல்லம் வாங்கிட்டேன்.
1: ஆஹா
0: அதாவது மீன் கழிவுக்கு சம பங்குல வந்து வெல்லம் போடணும்
1: ஆஹா
0: அல்லது நாட்டு சர்க்கரை போடணும். இதை நல்லா கலந்து 20 நாள் வச்சிருந்தோம்னா இந்த மீன் எல்லாம் செரிச்சு போய் தேனு மாதிரி அப்படியே குழ குழ குழ குழன்னு நல்லா வாடையா ஒரு திரவம் கிடைக்கும்பா. அதுதான் மீன் அமிலம். நம்ம வந்து ஒரு 30 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு இப்படி கலந்து நாம பயிர் மேல தெளிச்சோம்னா நல்ல பூச்சி விரட்டியாவும் இருக்கும், இலை வழி ஊட்டமாவும் இருக்கும், நல்ல பச்சை பிடிச்சி நமக்கு நல்ல பலன் கொடுக்கும்பா எந்த பயிரா இருந்தாலும்.
1: சரி சரி சரி,
0: அதான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: பரவாயில்ல, காலையில நல்ல விஷயம் பண்ணிருப்பா.
0: சரி சரி, நீ எதுக்கு இப்ப காலையில என்ன தேடி வந்த?
1: நேத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது விவசாய ஆபீசர் கிட்ட ஏதோ மானிய விலையில பம்பு செட்டு கிடைக்கிறதா என்கிட்ட சொல்லிட்டு போனேன். அது என்ன பாச்சா?
0: எப்பா, சொட்டு நீர் முறையில நாம கிணறு பம்பு செட்டு அமைக்கணும் அப்படின்னா 50% மானியம் கிடைக்குதாம்பா.
1: 50% மானியம் குடுக்குறாங்க?
0: ஆமாப்பா, பிரதம மந்திரியோடைய விவசாய நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் ஒரு துளி நீரில் அதிக பயிர் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குப்பா. இத மத்திய மாநில அரசுகள் அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. கிடைக்கக்கூடிய பாசன நீரை சிக்கனமா பயன்படுத்தி அதிக பரப்புல சாகுபடி மேற்கொண்டு விவசாயிகள் அதிக விளைச்சல் பெற வேண்டும் அப்படிங்கறதுக்காக சொட்டு நீர் பாசன முறையில சாகுபடி மேற்கொள்ற விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தினால பலனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குழாய் கிணறு அல்லது ஆழ்துளை கிணறு இதை அமைக்கிறதுக்கான தொகையில 50% மானியம் அல்லது அதிகபட்சமா 25,000 ரூபாய் மானியமா கொடுக்கறாங்கப்பா.
1: பரவாயில்ல, சந்தோஷம்.
0: இது போக டீசல் பம்பு செட்டு அல்லது மின் மோட்டார் பம்பு செட்டு இதை அமைக்கிறதுக்கு அதனுடைய செலவுல 50% மானியம் அல்லது 15,000 ரூபாய் மானியமா கொடுக்கறாங்கப்பா. நீர்ப்பாசன குழாய் அமைக்கிறதுக்கும் 50% மானியம் அல்லது 10,000 ரூபாய் மானியமா கொடுக்கறாங்கப்பா. நாம தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துல போய் முன்பதிவு செஞ்சு அங்க எழுதி கொடுத்தோம்னா நமக்கு இந்த பலன் எல்லாம் அடையலாம்ப்பா.
1: ஓ, அதுதான் போயிட்டு வந்தியா?
0: ஆமாப்பா.
1: பரவாயில்ல, நல்ல செய்திதான்ப்பா கொண்டு வந்துக்கிற. காத்து முத்த, நம்மளை போல எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு செய்தி கொடுத்துப்பா. நீங்க நேத்து தழிச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான ரைசோபியம் அசோஸ்பைரலம் பத்தி சொன்ன, இன்னும் மீதம் உள்ள நுண்ணுயிர் உரங்களை பத்தி சொல்லாம்பா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
0: கருத்தமுத்து, இந்த உயிர் உரங்களை பயன்படுத்துறதுல உனக்கு ரொம்ப தான் ஆர்வம் இருக்கு போல இருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா.
0: இயற்கை விவசாயம் அப்படின்னாவேப்பா உயிர் உரங்களை நம்ம மறந்துடவே கூடாது. இப்ப தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய இன்னொரு நுண்ணுயிர் உரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அசிட்டோபாக்டர் எடுத்துக்கலாம்பா. இது மண்ணுல தனிச்சு வாழக்கூடிய ஒரு உயிர், இதுவும் ஒரு பாக்டீரியா தான்.
1: சரி சரி.
0: மண்ணுல கரிம பொருட்கள் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த நுண்ணுயிர் இருக்குல்ல, அதனுடைய திறனை நாம மேம்படுத்தலாம். மண்ணுல இந்த வகை பாக்டீரியாக்கள் பாலிசாக்கரைடுகளை அதிக அளவுல உற்பத்தி செய்வதால மண்ணுடைய கட்டமைப்பு தன்மை அதிகரிக்குது. மண் வந்து நல்ல காற்றோட்டமா நல்ல புலபொலப்பா நல்ல முறையில இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்டீரியா எல்லாம் உதவி செய்துப்பா. தழைச்சத்தை நிலைநிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் பயிர் ஊக்கிகளையும் உற்பத்தி செஞ்சு பயிர் வளர்ச்சிய அதிகரிக்க செய்துப்பா இந்த பாக்டீரியா. இந்த அசிட்டோபாக்டர் அனைத்து பயிர்களுக்கும் நாம பயன்படுத்தலாம். நம்ம அசோஸ் பயிரத்தை நம்ம எப்படி ஆறுன அரிசி கஞ்சில கலந்து நம்ம பயன்படுத்தணுமோ அதே மாதிரி இந்த அசிட்டோபாக்டரியும் பயன்படுத்தலாம். பிற நுண்ணுயிர் உரங்களோட கலந்து இடும் பொழுது ரெண்டு நுண்ணுயிரிகளையும் உபயோகிக்கும் தருணத்துல சம அளவு கலந்து அப்புறம் அரிசி கஞ்சியோடைய கலந்து அப்புறம் நம்ம பயன்படுத்தணும்பா. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்றேன்ப்பா, குளுக்கான் அசிட்டோபாக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதுவும் ஒரு பாக்டீரியா தான். கரும்புக்கு ரொம்ப ஏத்ததுப்பா. ஏன்னா கரும்புல தழைச்சத்தை நிலைநிறுத்தும் இந்த குளுக்கான் அசிட்டோபாக்டர் கரும்புடைய தண்டு அப்புறம் வேர்பகுதியில் அதிக அளவு காணப்படுது. தழைச்சத்தை நிலைநிறுத்துவதோடு பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரப்பது, கரும்புல நோயை உண்டு பண்ணும் கிருமிகளை தடுப்பது, மணிச்சத்து துத்தநாகம் இரும்பு இது போன்ற தாது உப்புகளை கரைச்சி பயிர்களுக்கு அளிப்பது போன்ற முக்கிய அம்சங்களை இது செய்துப்பா. தழைச்சத்தை நிலைநிறுத்தும் இந்த பாக்டீரியாவால 17

0: சதவீதம் வரைக்கும் கரும்பு மகசூல் அதிகம் கிடைக்குது அப்படின்னா பாத்துக்கியா.
1: அடே அப்பா கதை முத்த, குளுக்கான் அசிட்டோபாக்டரியனுடைய பயன்பாட்டு முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம்.
0: கருத்தமுத்து, நேரடியா மண்ணுல போடுறது அப்படின்னா 5 பாக்கெட், அதாவது ஒரு பாக்கெட்டுக்கு 200 கிராம், அப்போ 1 கிலோ. இந்த உயிர் உரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 25 கிலோ தொழு உரத்தோடைய கலந்து நாம வயல்ல தூணும்.
1: சரி,
0: 30வது நாள், 60வது நாள், 90வது நாள், இந்த 3 முறை நாம இத வயல்ல பயன்படுத்தணும். கரும்பு விளைச்சல் அமோகமா இருக்கும்.
1: கதமுத, தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான அசிட்டோபாக்டர், குளுக்கான் அசிட்டோபாக்டர் பத்தி விவரமா சொன்னப்பா. வேற என்ன தழைச்சத்தை நிலைப்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் இருக்குது, அதையும் கொஞ்சம் சொல்ல.
0: கருத்தமுத்து, இப்பதான் வந்து மீன் அமிலம் தயாரிச்சு முடிச்சேன். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, ஒரு கஞ்சி கூட குடிக்காம வந்துட்டா.
1: அப்படியா,
0: பசி எடுக்குது.
1: சரி சரி,
0: நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ என்ன பண்ற? அப்படியே என் வீட்டுக்கு வா, நீனும் என் வீட்டுல கஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் நீ வயலுக்கு போ.
1: கதமுதா, என்ன கஞ்சிப்பா, என்ன ஊறக்கா வச்சுக்கிற?
0: எப்பா, தேனை கஞ்சி தான்ப்பா.
2: நேயர்கள், இதுவரை அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிரி உரங்களான அசிட்டோபாக்டர் மற்றும் குளுக்கான் அசிட்டோபாக்டர் குறித்த காத்தமுத்து மற்றும் கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும், ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும்

0: திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக்க அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக்க அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
2: அரசு இசைக்கல்லூரிகளில இசைப்பள்ளிகளில் முடிச்சு மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம், மியூசிக் காலேஜஸ்லாம் அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷனில் டைரக்டாக 3rd இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே 2வது 3rd ஆண்டு படித்து முடிச்ச மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் டைரக்டாக 3rd இயர் பயின்று அங்கேயே அவங்க வந்து DMT இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி. அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்கால் ஆட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளிகளே இங்கே நடைபெறுகின்றது.
0: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள்:

0: தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர் கப்பல்களின் நடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. CBSE 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31 தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000 மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இந்தியாவில் உயிரியல் பல் வகைமை பாதுகாப்பு. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள்.
3: வணக்கம். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இன் இந்தியா. சோ பயோடைவர்சிட்டினா நம்மளுக்கு எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். சோ இந்த பூமியில இருக்கிற ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து பெரிய ஆர்கானிசம்ஸ், அது ஒரு ட்ரீயா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செடியா இருக்கலாம், ஒரு சின்ன பறவையோ, ஒரு அனிமலோ, ஒரு சின்ன பூச்சியோ, எல்லாமே அந்த பயோடைவர்சிட்டி தான். ஆனா எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டடா இருக்குது. அதனால நம்ம என்ன யோசிக்கணும்னா, அதை பாதுகாக்கிறது அது எவ்வளவு முக்கியம். இந்தியா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேர்ல்ட்ல என்ன சொல்றாங்க, ஒன் ஆஃப் த மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரிஸ் இன் திஸ் வேர்ல்ட். நம்ம மவுண்டன் ஈகோசிஸ்டமா இருந்தாலும் சரி, ஃபாரஸ்டா இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் ஆர் டெசர்ட் வெட்லேண்ட், எந்த ஒரு ஈகோசிஸ்டமா இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு வைட் ரேஞ்சான பிளான்ஸும் அனிமல்ஸும் அந்த வந்து ஈகோசிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. ஆனா இப்ப இருக்க பயோடைவர்சிட்டிக்கு வந்து சீரியஸான த்ரெட்ஸ் வந்து நிறைய இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது, காடுகளை அழிப்பது, எவ்வளவு மரங்களை வெட்டிட்டு அங்க வந்து நம்ம வந்து அர்பனைசேஷனுக்கு அது நெசசிட்டி தான், பட் ஸ்டில் தாட்ஃபுல்லா சஸ்டெயினபிளா நம்ம பிளான் பண்ணோம்னா அது தேவையில்லாத ஒரு செயல் தான், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி பொல்யூஷன், விஷத்தன்மையான பொருள், அது வந்து தண்ணியிலயோ இல்லனா வந்து ஆகாயத்திலயோ மிக்ஸ் ஆகுறப்ப அது மாசுபடுது, அதை நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணணும்னு பாக்கணும். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச், ஆர்டிக்ல ஐஸ் மெல்ட் ஆகுது, நம்ம பாண்டிச்சேரியில சி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, இப்ப அங்க போய் அந்த ஷோர் லைன் கூட கிடையாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இட்ஸ் த டைரக்ட் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஏன்னா டெம்பரேச்சர் மாற மாற உலகத்தோட டெம்பரேச்சர் மாறிட்டு இருக்கு. லாங் பீரியட் ஆஃப் டைம்ல குளோப் ஃபுல்லாவே இது ஒரு சீரியஸான ப்ராப்ளம். அதனால நம்மளால என்ன செய்ய முடியும், இப்ப வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, என்ன பண்ணும்னா ஒரு கிரீன் புரோட்டோகால் ஃபார் வெட்லண்ட்ஸ்னு ஒன்னு லான்ச் பண்ணும். அது எதுக்காகனா, இங்க இருக்கிற எல்லா சதுப்பு நிலம் அதை எப்படி நம்ம பாதுகாக்க பண்ண முடியும்னு.

0: லெவல்ல ஒரு நாலு வெட்லேண்ட் வந்து நாங்க மேப் பண்ணோம். ஆய்குளம், ஒசூடு, பாகூர், கனகனேரி. அதை வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், லோக்கல் ஆக்ஷன் என்ன செய்யணும். சோ லோக்கல் பீப்புளோட ஹெல்ப் ரொம்ப இருந்ததுனால அதை வந்து டூரிஸ்ட் சென்டராவே மாத்த முடிஞ்சது. அது வந்து இட்ஸ் அ டைரக்ட் இம்பாக்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். அங்க இருக்க பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால ரெஸ்டோர் பண்ண முடியுது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு கம்யூனிட்டியால எவ்வளவு ஒரு இம்பாக்ட் பண்ண முடியும் பயோடைவர்சிட்டிய கன்சர்வ் பண்றதுக்கு. ஆனா இந்தியால வந்து செவரல் சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய கன்சர்வேஷன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேஷனல் பார்க்ஸ் எவ்வளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னா என்ன, கன்சர்விங் த நேச்சுரல் ஹேபிடேட். அந்த நேச்சுரல் ஹேபிடேட்லயே அந்த வைல்ட் லைஃப் வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம். அதே மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் எல்லாமே கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த கண்ட்ரில. அது மட்டும் இல்லாம நிறைய என்வாயர்மெண்டல் லா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். சோ இது எல்லாமே நம்ம பயோடைவர்சிட்டிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக என்னென்ன மெஷர் கவர்மெண்டால எடுக்க முடியுமோ அவங்களும் எடுக்கிறாங்க. பொதுமக்களா நம்மளாலையும் என்ன பண்ண முடியுமோ நம்மளும் செய்யறோம். சோ டுகெதரா நம்ம வந்து பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுவோம், நம்ம இந்தியாவை ஃபார்வர்டா கொண்டு போவோம். தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இந்தியாவில் உயிரியல் பல் வகைமை பாதுகாப்பு. வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
2: ஹே, இங்க தாதா கிங். கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் 2025-26 நிதியாண்டில் 7.7% வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ள இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளம் மிகவும் உறுதியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேற்று மாலை டாமனில் சுமார் 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய அவர், உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் கேத் பச்சாவ் அபியான் திட்டத்தில் ஜூன் மாதம் வரையிலான நிலவரப்படி நாடு முழுவதிலும் இருந்து 9.42 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் இணைந்துள்ளனர். மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவித்தல், மண்வளத்தை பாதுகாத்தல் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அமைதிப்படை வீரர் மேஜர் அபிலாஷா பரக்கிற்கு ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டெரஸ் 2025 ஐக்கிய நாடுகள் ராணுவ பாலின ஆலோசகர் விருதை வழங்கியுள்ளார். இந்த விருது லெபனானில் உள்ள ஐநா அமைதிப்படை பணியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் முன்னேற்றத்திற்காகவும் பாலின சமத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்காகவும் மேஜர் அபில்ஷாவிற்கு வழங்கப்பட்டது. நடப்பு ஆண்டில் 8 லட்சத்திற்கு மேல் மரக்கன்றுகளை நட இலக்கு நிர்ணயித்து இருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். லோக் நிவாசில் நேற்று நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சியில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து பள்ளி மாணவர்களிடையே காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கோவாவின் மார்கோவ் நகரில் இன்று நடைபெறவுள்ள சாஃப் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது. முன்னதாக அரையிறுதி ஆட்டத்தில் பூட்டானை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிற்கு தகுதி பெற்றது. இந்தியா இதுவரை 5 முறை இந்த பட்டத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான

0: நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சனிக்கிழமை காலையில் நான் உங்களை நினைவலைகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி தங்களுடைய நினைவுகளை ஷேர் பண்ணணும் அப்படின்னு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு நேயர் இல்லை, எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தோழி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம், என்னோட பெயர் ஆர்ஜே தேவி.
0: அது சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, ஆர்ஜே தேவின்ட்டு.
1: நிச்சயம்.
0: ஏன் இன்னைக்கு நீங்க இதை ஷேர் பண்ணணும், உங்க நினைவுகளை ஷேர் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு என்ன எதுக்காக கேட்டீங்க?
1: என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதாவது ஒரு 11 வருடமா நான் வந்து இந்த வானொலியோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னோட லைஃப்ல அடுத்துதான் ஒரு முயற்சியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பயணத்தை நான் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு கேப் இடணும் அப்படின்ற ஒரு, கண்டிப்பாக இதில் பயணம் செய்யணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பயணத்தை கண்டிப்பாக எந்த இடத்துல விட்டனோ அந்த இடத்துலேருந்து தொடரதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக தொடருவேன்.
0: இல்லை, இது ரொம்ப பூடகமாக அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்களே. இப்போ நீங்கள் இப்போது எஃப்எம்ஆர்ஜேவாக இருக்கீங்க, எஃப்எம்ஆர்ஜேலேருந்து இனிமேல் எஃப்எம்ஆர்ஜேவாக இருக்க போகிறது இல்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கவா, இல்லை கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் எஃப்எம்ஆர்ஜேவா இங்கே வந்து கண்டினியூ பண்ணுவீங்களா? ஏன் இந்த இடைவெளி விடணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஸோ என்ன அப்படின்னா, உண்மையாக சொல்லணும்னா என்னுடைய கணவர் அப்படின்றவர் வெளிநாட்டில் வந்து வேலை கிடச்சி அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன அங்கே கூப்பிடுறதுனால நான் அங்கே போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைமை எனக்கு உருவாயிடுச்சு. ஸோ அப்படின்னும்போது எனக்கு கண்டிப்பாக விட்டுட்டு போக மனசு இல்லை தான். இன்றைக்கி நான் இங்கே எஃப்எம் ரெயின்போ 102.8 என்னுடைய டியூட்டி பார்த்த கடைசி நாள் அப்படின்னு எனக்கு சொல்லும்பொழுது கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து தொடரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான். கிடச்சதுன்னா, வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக தொடருவேன்.
0: அதாவது போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னா இங்கே பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு?
1: எஸ் மேம், கண்டிப்பாக.
0: இப்போ நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த வானொலியில் ஒரு ஆர்ஜேவா உங்களுடைய பயணத்தை பற்றின உங்களுடைய நினைவுகளை தான் ஷேர் பண்ண போகிறீங்க, அப்படி தானே?
1: கண்டிப்பாக மேம்.
0: சரி, எப்படி உள்ளே வந்தீங்க?
1: ஸோ என்னுடைய கடைசி நாள் டியூட்டி அப்படின்னு சொல்லி மேடம் கிட்டே போய் நான் இன்ஃபார்ம் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா என்னுடைய கடைசி டியூட்டி, இதை நான் சொல்ல எப்போதுமே கூடாது அப்படின்ட்டு எப்போதுமே நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய எல்லா சூழ்நிலையிலுமே என்ன மாதிரி எனக்கு மாதிரியான கமிட்மெண்ட் வந்தாலுமே நான் எனக்கு என்னுடைய எஃப்எம் டியூட்டி தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முக்கியமாக நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது தான், நம்ம பேசுகிறத ஒருத்தவங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. ஸோ எனக்கு அப்படி கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்றத நிச்சயமாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் 2014 நான் என்னுடைய காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வேறு சில வேலைகள்லாம் கிடைச்சிது. இந்த வேலை அப்படின்றது எனக்கு இதை பற்றி எனக்கு பேசிக்காக எதுவுமே தெரியாது. ஸோ அப்போது என்னுடைய தாத்தா 24/7 ஃபுல் டைம் வந்து எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்குற ஒரு நேயர். எஃப்எம் ரெயின்போவில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் போகும். ஸோ ஆர்ஜேஸ் வந்து நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எங்கள் தாத்தா வந்து எங்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னா, நான் சொன்னால் நீ கேப்பியான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் போகுது, ட்ரை பண்ணி பாரு, என்கிட்டலாம் எப்படி வாயாடுற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாத்தா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெரும்பாலும் எங்கள் தாத்தா என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை. ஸோ அந்த டைம் சொன்னார், அதை நான் சொல்கிறாங்களே நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ அந்த டைமில் வந்து உள்ளே வந்தது தான் இந்த ஆல் இண்டியா ரேடியோ. எஃப்எம் ரெயின்போனா என்ன, எஃப்எம் ரெயின்போ 102.8, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி பற்றிலாம் உள்ளே வந்த பிறகு தான். ஏன்னா நான் பிடெக் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுனால ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் எனக்கு வந்துச்சு. தாத்தா சொன்ன மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணேன், செலக்டும் ஆகிட்டேன். ஸோ எனக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் எப்போதுமே உங்களுக்கு, நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்கும்பொழுது இதை எப்போதுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் தாத்தா இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம தாத்தா நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை வந்து நமக்கு இந்த வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு இல்லைங்களா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எப்போதுமே எங்கள் தாத்தாவை எனக்கு நினைவு கூறக்கூடிய ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நான் வந்து எஃப்எம் ரெயின்போ 102.8 வந்தேன். ஸோ இங்கே வந்த பிறகு தான், ஓ இப்படி தான் பேசுகிறாங்க, இந்த மாதிரி தான் வந்து பேசி தான் மக்கள்கிட்ட வந்து ஒரு அவங்க குரலை போய் சேர்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் உள்ளே வந்து தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்த பிறகு நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொன்னேன்னா ஏராளமான விஷயம் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு இன்ட்ரோவர்ட்டான பேசிக்காக வந்து ஒரு நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான் அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பயப்படுவாங்க கோவிட் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ சேர்க்கும்பொழுது.

0: நம்ம பிள்ளைங்க வந்து பாதை மாறி போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் பெற்றோர் எல்லா பெற்றோர்களுக்கிட்டையும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும் போது என்னதான் கோவிட்ல படிச்சிருந்தாலுமே பெருசாக யார் கூடயும் பேச மாட்டோம். ஸோ அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்க இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்பொழுது அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தால் அது சம்மந்தமாக மட்டும்தான் பேசுவேன். இப்போ என்ன ஒரு சோஷியல் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தால் என்னால் சும்மா கொஞ்ச நேரம் நிற்க முடியாது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம், ஒரு தாத்தா பாட்டி நிற்கிறாங்கன்னா அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசிடுவேன். ஸோ என்னால் ஒரு 5 நிமிஷம் கூட பேசாமல் இருக்க முடியாது. ஸோ பெரும்பாலும் என்கிட்ட வயசானவங்க பேசும்பொழுதுலாம் எனக்கு உங்ககிட்ட பேசும்பொழுது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டது இந்த ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 102.8 வந்த பிறகு தான்.
1: சரி, ஒரு காம்பியரிங் லாஸ்ட்டாக பண்ணி காட்டுங்களேன். ஒரு பாடல், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை உங்களுக்கே நீங்கள் டெடிக்கேட் பண்ணி அந்த சாங்கு காம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம்.
0: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஃப்ரம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன் நான் உங்கள் ஆர்ஜே தேவி. அப்படி தான் நான் வந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே வருவேன். மனம் விரும்புதே தான் அது எனக்கு பிடிச்ச பாட்டை இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஜில்லுன்னு ஒரு காதல் படத்திலிருந்து முன்பே வா என அன்பே வா, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
1: அப்பா காம்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி உங்களுடைய கடைசி காம்பேரிங் இங்கே ஆல் இண்டியா ரேடியோவில். இப்படி நான் சொல்லக்கூடாது இல்லையா? சரி, நான் சொல்லவே மாட்டேன். ஆர்ஜே தேவி, உங்களுடைய பயணத்திற்கு வாழ்த்துக்கள். போகிற இடத்துல ரொம்ப ஜாலியாக இருங்க, ஏன்னா நாம் இந்த உலகத்தில் வந்ததே பயணிக்கிறதுக்கு தான். அதனால் ஒரு நதி போல் நமக்கு எங்கெங்கெல்லாம் நீரோடை செல்கிறதோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இதுவும் ஒரு பயணம், அந்த பயணத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க.
0: நிச்சயமாக நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் அப்படின்னா நிறையா இருக்குது. இது கண்டிப்பாக எனக்கு ஒரு வேறு ஒரு சமூகமாக இருந்தாலும் அதோடு போய் ஈஸியாக பழகிறதுக்கான நிறைய விஷயங்களை எனக்கு எஃப்எம் ரெயின்போ 102.8 கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜி தேவி.
1: நானும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டேன், மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் எலிசபெத்.

0: நினைவலைகள்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைத்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்கப்படும் படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20

0: ரூபாய் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி சிபிஎஸ்இயின் அதிகார பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்திஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947ஆம் ஆண்டில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கேஷ்ம் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன.

0: கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்த வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: கர்ப்பகாலத்தில் ஏற்படும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரெக்னன்சில வர பிபி பத்தி பார்க்க போறோம். சோ ஹைப்பர் டென்ஷன் இன் பிரெக்னன்சி, இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹைப்பர் டென்ஷன்றது பிரெக்னன்சினால வர ஸ்பெசிபிக் காம்ப்ளிகேஷன். ஏன்னா இது பேரு பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா யூஸ்வலா பிபி எப்போ வரும், 40 வயசு 50 வயசுக்கு மேல வர ஒரு கண்டிஷன். பட் இங்க வந்து பிரெக்னன்சில நடக்கிற சில சேஞ்சஸ்னால பிபி ஷூட் அப் ஆகுறது. ஈவன் யங் ஏஜ் குரூப், ஒரு 20 வயசு 23 வயசு இருக்கிற பிரெக்னன்ட் மதர்ஸ்லயே பிபி எலிவேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ வந்து இதை வந்து ஹைப்பர்டென்சிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ எந்த கட் ஆஃப் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா 140-90. சோ எவ்ரி டைம் பிரெக்னன்சில மதர் செக்அப்க்கு வரும்போது நம்ம பிபி செக் பண்ணுவோம். 140-90க்கு மேல அட்லீஸ்ட் 2 தடவை பிபி கூடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்றது லேபிள் பண்ணுவோம். சோ இப்போ ஹைப்பர் டென்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னா, யூஸ்வலா இந்த கண்டிஷன் வந்து 20 வீக்ஸ்க்கு மேல எப்பனாலும் வரலாம். பட் மோஸ்ட் காமனா வர்றது 32 வீக்ஸ்க்கு மேலதான், அதாவது 8வது மாசத்துக்கு மேலதான் ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப காமனா நிறைய பேருக்கு வரும். சோ இப்போ பிபி 140-90க்கு மேல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம யூரின் டெஸ்ட் ஒன்னு பண்ணுவோம், அதுல ப்ரோட்டீன்ஸ் இருக்கான்னு பாக்கணும். சோ இப்ப ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரு ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. வரமாட்டாங்க.

0: நான் கரெக்டாக ஆன்டினேட்டல் செக்கப் ஆர் கரெக்டாக ஹாஸ்பிட்டல் செக்கப் வந்துட்டே இருக்க மதர்ஸ்க்கு நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருவோம் இவ்வளோ ஹை பிபி போகிற அளவு ப்ராப்ளம்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. இப்போ 140-90 மேலே பிபி இருக்கும்போது நம்ம வந்து பிபி மானிட்டரிங்கில் பேஷண்ட் ஒரு 6 hours ஒன்ஸ் நம்ம பிபி செக் பண்ணிகிட்டே இருப்போம். அது ஹை ஆகுதுன்ற பட்சத்தில் நமக்கு இப்போ ஒரு 160 மேலே போகுது இல்லை 100 மேலே டயஸ்டாலிக் போகுது அப்படின்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் இருக்குது, அதாவது டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இதுக்கு இருக்குது, அது நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். டேப்லெட்ஸ்ல அவங்களுக்கு பிபி கண்ட்ரோல்டா இருந்ததுனா நம்ம அதே வச்சு நம்ம வந்து ஃபர்தரா பிரெக்னன்சி அவங்களால கண்டினியூ பண்ண முடியும். அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் வித் டேப்லெட்ஸ் அப்படின்னும் போது. சோ இப்போ வித் டேப்லெட்ஸும் பிபி கண்ட்ரோல் ஆகல, இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே வருது அப்படின்னா நம்ம வந்து பிபி டேப்லெட்ஸோட டோஸ் இன்க்ரீஸ் பண்றது இல்லைன்னா செகண்ட் பிபி டேப்லெட் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி சில விஷயம் பண்ணி பிபிய கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருப்போம். சோ எவ்வளவு நாள் இந்த பிபிய கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கணும்னா அட்லீஸ்ட் 37 weeks வரைக்கும். 37 weeks டெலிவரி 40 weeks நம்ம யூஸ்வலா ஹைப்பர் டென்ஷன் பேஷன்ஸ் வந்து 37 weeks நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ ரொம்ப ஹை பிபியா இருக்கு மாத்திரை போட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் பை 8.5 months ஒரு 34 weeks நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். இதுல பேபிக்கு என்னென்ன பாதிப்புகள் வரலாம் அப்படின்னா IUGR. IUGR-னா பாப்பா வந்து கர்ப்பப்பையிலேயே ஆர் கருவிலேயே ரொம்ப வளர்ச்சி கம்மியா இருக்கும். சோ இது எதனால வருதுன்னா அம்மாக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கும் போது பேபிக்கு போற பிளட் ஃபுளோ ரொம்ப கம்மியா இருக்கும். சோ பேபிக்கு போற பிளட் வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருக்கிறதுனால பேபியோட க்ரோத் ஃபர்தரா நடக்காது. சோ அதனால பேபிக்கு வெயிட் கம்மியா இருக்கிறது, ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம். சோ நம்ம பேபியவும் டாப்ளர் மானிட்டரிங் சொல்லுவாங்க, அதாவது பேபிக்கு போற பிளட் ஃபுளோவை நம்ம மானிட்டர் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பாக்கணும். சப்போஸ் அதுவுமே ஜாஸ்தி இருந்துச்சு ஆர் பிளட் ஃபுளோ ரொம்ப கம்மியா இருக்கு IUGR ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: கர்ப்ப காலத்தில் ஏற்படும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: மீண்டும் இணையதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 7:31. இன்னைக்கு வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில முதல்ல பேஸ்புக் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான பேஸ்புக் கொஸ்டின் என்னன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஆன்சரை வந்து நீங்க பேஸ்புக் பேஜ்ல, அதாவது ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய வணக்க மக்களை போஸ்டர்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. உங்களோட ஆன்சர் சரியா இருந்ததுன்னா நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்கு ஒரு பாராட்டுகளும் உங்களோட பேரும் வந்து பறிக்க சொல்லப்படும். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கான பேஸ்புக் கொஸ்டின், இந்திய ராணுவத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் இலக்கினை மட்டும் குறிவைத்து தாக்கும் இயந்திர வாகனத்தின் பெயர் என்ன? மறுமுறை உங்களுக்கான பேஸ்புக் கொஸ்டின் சொல்றேன். இந்திய ராணுவத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் இலக்கினை மட்டும் குறிவைத்து

தாக்கும் இயந்திர வாகனத்தின் பெயர் என்ன? ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இம்மிடியட்டா பேஸ்புக் ஓபன் பண்ணி ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்துல போஸ்டர்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம படிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம்.

மக்களை நிகழ்ச்சி ஏதாவது கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:36. மணக்க மக்களின் நிகழ்ச்சியில உங்களுக்கான எஃபி கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்திய ராணுவத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் இலக்கினை மட்டும் குறிவைத்து தாக்கும் இயந்திர வாகனத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா, நிறைய பேர் வந்து எஃபி பேஜ்ல ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. அது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வாகனம் வந்து லக்னோவை சேர்ந்த ஹோவரிட் என்ற இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால 95% உள்நாட்டு உதிரி பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குங்க. ஸோ முழுக்க முழுக்க 95% வந்து நம்ம இந்திய பொருட்களை உதிரி பாகத்தை வச்சுதான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்திய ராணுவத்தில் படிப்புடன் லெப்டினன்ட் பணி பற்றிய அறிவிப்பு வெளியாகியிருக்கு. டெக்னிக்கல் என்ட்ரி திட்டம் பிரிவில் மொத்தமாக 90 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. குறைந்தது 60% மதிப்பெண்ணுடன் +2 இயற்பியல் வேதியியல் கணிதம் பாடங்களை வந்து முடிச்சிருக்கணும். இதுதான் கல்வி தகுதி. அண்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2007 முதல் 1/7/2010 பிறந்திருக்கணும். தேர்ச்சி முறை JEE மற்றும் மதிப்பெண் நேர்முக தேர்வு தான். 4 பயிற்சியோட முடிவில் இன்ஜினியரிங் டிகிரியும் கொடுக்கப்படும். அண்ட் லெப்டினன்ட் பணியும் வந்து வழங்கப்படும். விண்ணப்பிக்கக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இதுக்காக விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து இந்த மாதம் 12. மேலும் குறித்த விவரங்கள் வேணும் அப்படின்னா joinindianarmy.nic.in என்ற இணையதள முகவரியில் நீங்கள் சரிபார்க்கலாம். பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில உங்களுக்கான எஃபி க்வெஸ்டின் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்திய ராணுவத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் இலக்கினை மட்டும் குறிவைத்து தாக்கும் இயந்திர வாகனத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பேஸ்புக்ல ஆகாஷ்வாணி அப்படின்ற முகநூல் பக்கத்துல போயிட்டு உங்களுக்கான இன்னைக்கான வணக்கம் மக்களே போஸ்டர்ஸ் இருக்கும். அந்த போஸ்டர்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. உங்களோட ஆன்சர் சரியானதுதான் நிகழ்ச்சியோட நிறைவா வந்து படிக்கலாம்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில இப்ப நம்ம ஒரு வேலை வாய்ப்பு செய்தி குறித்து தெரிஞ்சுக்கலாம். துணை ராணுவமான சகஸ்ட்ரா சீமாப்பால் படைப்பிரிவுல விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடுக்கான காலி இடங்கள் அறிவிப்பு வெளியாயிருக்கு. கான்ஸ்டபிள் பிரிவுல மொத்தம் 404 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 7/6/2006 18 25 வயதுக்குள்ள இருக்கணும். கூடுதல் தகுதியாக சர்வதேச அளவில் அல்லது தேசிய அளவில் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டு போட்டிகளில் சான்றிதழ் எல்லாம் பெற்றிருக்க வேண்டும். இதற்கான தேர்ச்சி முறை எப்படி இருக்குன்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு மட்டும்தான். அண்ட் இதற்கான விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன்ல மட்டும்தான். விண்ணப்ப கட்டணமா 100 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. அண்ட் விண்ணப்பிக்க கடைசி நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் 7ஆம் தேதி தான். இது குறித்த மேலும் விவரங்கள் வேணும்னா PPLYSSB.com என்ற இணைய

தள முகவரியில நீங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்க மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கான எஃபி கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா, இந்திய ராணுவத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் இலக்கினை மட்டும் குறிவைத்து தாக்கும் இயந்திர வாகனத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா நிறைய பேர் ஆன்சர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சோ இப்ப புதுசா வந்து கேட்டுட்டு இருக்கவங்க உங்களோட ஆன்சர்ஸ் பேஸ்புக்ல ஆகாஷ்வாணி முகநூல் பக்கத்துக்குள்ள போயிட்டு உங்களுக்கான பேஸ்புக் போஸ்டர்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர் சொல்லிடுங்க.

0: வளர்ச்சி.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
2: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
3: தெரியாது சார்.
2: கோரி மேடு
3: தெரியவே தெரியாது சார்.
2: கீழூரு, அரியூரு, பங்கூரு
3: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க.

0: எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
1: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM Rainbow புதுவை 102.8 நம்ம புதுவை.

வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே, நேரம் 7:53. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தேன்னா, இந்திய ராணுவத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் இலக்கினை மட்டும் குறிவைத்து தாக்கும் இயந்திர வாகனத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து சரியான விடையும் கொடுத்திருக்கீங்க. எஸ், அதனோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா திவ்யாஸ்திரா MK1 அப்படின்றதுதான் அந்த வாகனத்தோட பெயர். இந்த வாகனம் லக்னோவை சேர்ந்த ஹோவரிட் என்ற இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால 95% உள்நாட்டு உதிரி பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஏவுகணை வாகனம் வந்து அதிகபட்சமாக 500 கிலோமீட்டர் தூரம் வரை செயல்படக்கூடியது. அண்ட் 5 மணி நேரம் வரை வானில வட்டமிட்டு தேடும் திறனும் கொண்டது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர்ல தீவிர பாலைவன சூழலில் இந்திய ராணுவத்தால் இதன் செயல்பாடுகள் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டும் இருக்கு. சோ இதற்கான சரியான விடையை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேம் எல்லாமே இப்போ FM Rainbow-வின் பாராட்டுகளோட நான் படிக்க போறேன்.

சரியான விடையை ஃபேஸ்புக் பேஜில் சொன்ன நேயர்கள் யார் யாருன்னு பார்த்தலாம். கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், வன்னை கணேசன், பொன்னியமேடு ஹரிஹரன், ஏ ஆரணி அரியன், சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை, ஹேமலதா, அப்துல் ஹமீத் பட்டாளம், பாபு முள்ளக்காடு, அன்பு எம் கெடார், கே ரவிச்சந்திரன் பெரியவளையம், ஆனந்தமுருகன் பூலுவப்பாளையம், கா பாபு சேவூர், சோ சுந்தரம் சண்முக சுந்தரம் மதுரை, கே கே நானமுருகன் கொருக்காத்தூர், ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான், ஹேமலதா அந்தோனிராஜ் சென்னை, ஷாகுல் அமித் கொடிக்கல் பாளையம். உங்க எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக பாராட்டுக்கள். மக்களே வணக்கம். மக்களே நிகழ்ச்சியில அழகா வந்து ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக பாராட்டுகள். உங்களுக்காக அடுத்த நிகழ்ச்சியா நம்ம புதுவை நிகழ்ச்சி இருக்கு. யாரு எந்த ஆர்ஜி எந்த ஊர்ல இருந்து பண்றாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த வரக்கூடிய பாடலோட நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிசிர் கனால் ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. வர்த்தகம், முதலீடு, இணைப்பு வசதிகள், எரிசக்தி மற்றும் மக்களிடையிலான உறவுகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்படும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பகுதிகளில் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள நிலையில் அங்குள்ள கில்கிட் பால்டிஸ்தான் சட்டப்பேரவைக்கு பொது தேர்தலை நடத்த அந்நாடு திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. உக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அழைப்பை ரஷ்ய அதிபர் திரு புதின் நிராகரித்துள்ளார். தற்போதைய சூழலில் அத்தகைய சந்திப்பால் எந்த பயனும் இல்லை என்றும் திரு புதின் தெரிவித்துள்ளார். மத்திய ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பாதிப்பிற்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 20,000 வரை அதிகரிக்கக்கூடும் என்று அமெரிக்க சுகாதார அதிகாரிகளின் புதிய பகுப்பாய்வில் தெரியவந்துள்ளது. அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கிடையில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று மாலை புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற உள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்க உள்ளார். ஆகாஷ்வாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன், புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு உதயசங்கர், புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை செந்தில்குமார், நிகழ்ச்சி நிர்வாகி திருமதி எலிசபெத் மற்றும் வானொலி ஊழியர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் எல்லாமே சுகமாக இருக்க எஃப்எம் ரெயின்போவின் வாட்டுக்களோடு நம்ம பொதுவை நிகழ்ச்சிக்காக இங்கே நான் ஸ்டூடியோலேருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளோட இன்னொரு ஆர்ஜே பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில மணித்துளிகளை நம்ம கூட கனெக்ட் ஆக போறாங்க. சோ கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் கால்.

0: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்த்தி பூஜா. ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான டேவா தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அப்படின்றது 6/6/2026 இல்லைங்களா? ஆமா, கொஞ்சம் எல்லாருமே காலையில தூங்கி ஏஞ்சோனே ஸ்பெஷலா தான் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆமாப்பா, என்ன இது இவ்வளவு அழகா 6/6/6 முடியுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைய தினமும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்க இடமும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் தாங்க. இந்த பிளேஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா புதுச்சேரி மக்கள் எல்லாருமே கடந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் டவுன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம்ங்க. அது என்ன இடம்? அதுவும் ரொம்ப ஸ்பெஷலான இடம் வேற அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஆமா, இப்போ சின்ன மணிக்கூண்டு எங்க இருந்துதாங்க இன்னைக்கு நம்ம ஷோ போக போகுது. நம்மளோட பேச ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன மணிக்கூண்டு என்னுடைய ஸ்டோரியும் நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஏரியா பத்தின தகவல்களும் காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்காக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட பேச காத்திருக்கக்கூடிய ஒரு மேடம் கிட்ட பேசிடலாம். ஹாய் மேம், குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: என்ன மேம் பண்றீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மீனாட்சி, நான் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கேன்.
0: ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க? ஆ மேம், பாத்தீங்க அப்படின்னா இந்த மீனாட்சின்ற பேருக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப அமைதியா இருக்காங்கப்பா பாக்குறதுக்கு. ஓகேங்க மேம், சொல்லுங்க, இந்த ஏரியாவில எத்தனை வருஷமா இருக்கீங்க?
1: நாங்க ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கோம்.
0: ஓகேங்க மேம், இந்த ஏரியா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு?
1: இங்க இருந்தா நம்ம எதுக்குமே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும், திங்ஸ் வாங்கறதுக்கோ இல்ல எதுக்கோ நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ரொம்ப நியரா இருக்கு. அதுதான் ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸே சொல்லலாம்.
0: இந்த ஏரியாவுடைய பிளஸ்னா எல்லாமே நியர்பை இருக்குப்பா, எதுவுமே போகவே தேவையில்ல இல்லைங்களா? அதுதான் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏரியாவை சுத்தி சுத்தி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கடையில இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை தவிர்த்து நீங்க வெளியில போகணும், நீங்க அது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஏரியாவுக்கு போவீங்க? ஏன்னா இங்கே எல்லாமே பக்கத்துல நியர்பை இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா எங்க போவீங்க? ஓகேங்க மேம், இப்போ பெரிய கடை இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியா தான் உங்களுக்கு அப்படின்னு பார்க்க போன நியர்பை இல்லைங்களா? ஓகே, ஸோ மார்க்கெட் இதெல்லாம் தவிர்த்து இந்த ஏரியாவில் வேற என்ன ஸ்பெஷல்?
1: இந்த ஏரியால நிறைய வந்து கோவில், அதுக்கப்புறம் மாஸ்க், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கு. அதுதான்.
0: ஓகேங்க மேம், ஸோ நிறைய தகவல்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம். இப்போ மீனாட்சி
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: ஸோ எல்லாருமே கேட்டிருப்பீங்க நம்மளோட ஆர்ஜே பூஜா எங்க இருக்காங்க அப்படின்னா சின்ன மணிக்குண்டுலேருந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்காக ஒரு பாடல் வந்து கேட்கலாம் வாங்க. தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வளர்ச்சி.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சி பயங்கர என்ஜாயபிளா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நிறைய விஷயங்களோட நம்மளோட ஆர்ஜே பூஜா கனெக்ட் ஆயிருக்காங்க. சின்ன மணிக்குண்டுல இருந்து அவங்க தொடர்ந்து பேசலாம்.
3: நம்ம புதுவை ஷோ சின்ன மணிக்குண்டு இந்த இடத்துல இருந்து அங்க போயிட்டு இருக்கு. புதுச்சேரியினுடைய பெருமை மிக அடையாளங்களை ஒன்றாக திகழக்கூடிய இடங்கள்ல ஒண்ணுதான் இந்த சின்ன மணிக்குண்டு அமைஞ்சிருக்கு. சோ இது பாத்தீங்க அப்படின்னா புஸ்ஸி வீதி, அதாவது லால் பகதூர் சாஸ்திரி ஸ்ட்ரீட்னு இப்ப சொல்றாங்க. ஆனா இதுவே பாத்தீங்க அப்படின்னா பழமைவாதிகள், அதாவது பழமையான ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்த புஸ்ஸி ஸ்ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி புஸ்ஸி வீதி காந்தி வீதி சந்திப்புல சின்ன கடையில இருக்கக்கூடிய சின்ன மணிக்குண்டு தாங்க இது நான் நின்னுட்டு இருக்க இந்த இடம். ஸோ இந்த மணிக்குண்டு பத்தி சொல்லணும் அப்படின்னா தங்க கொல்லூரில சுண்ணாம்பு கலவையை எடுத்து வச்சு கட்டுமான பணியை துவங்கியது இதனுடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் நிறைய நிறைய தகவல்கள் இருக்கு, அது மட்டும் இல்லைங்க. ஸோ இந்த ஏரியா

0: நம்ம சுத்தி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நியர்பை, அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப ரொம்ப நியர்பையா இருக்கு. ஸோ நீங்க காலையிலேயே எந்திரிச்சு வாக்கிங் போகணும், பீச் போகணும் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு நீங்க வந்து இந்த ஏரியால இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாங்க பீச்சே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏரியால இருக்கவங்க நிச்சயமா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இங்க நியர்பை இருக்கிறதுனால இன்னும் நிறைய தகவல்கள் இந்த சின்ன மணிக்கூண்டு பத்தியும் இந்த ஏரியா பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
1: தேங்க்யூ பூஜா. ஸோ நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பொதுவாக நிகழ்ச்சியில் நம்ம வந்து சின்ன மணிக்குண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய பாண்டிச்சேரியில் நிறைய மணிக்குண்டுகள் இருக்குது, அதில் ஒரு ஸ்பெஷலானது இந்த சின்ன மணிக்குண்டே நம்ம சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் வந்து அவங்க வச்சுருக்காங்க, இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கு. ஸோ இருந்தாலும் பாண்டியில் பிறந்தும் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதும் இருக்கு. அதே மாதிரி பிற ஊர்கள்லேருந்து கேட்குறவங்க, ஓ பாண்டியில் இவ்வளோ ஒரு ஃபேமஸான பிளேஸ்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி நம்ம அங்கே போய் பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரியான ஆர்வத்தெல்லாம் வந்து நம்ம புதுவை நிகழ்ச்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ பூஜா. நம்ம நியூஸ்க்கு அப்புறம் நம்ம கனெக்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்காக இன்னும் சில மணித்துளிகளில்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 8:31, 36 மணித்துளிகள்ல நம்ம புதுவை நிகழ்ச்சி ஆர்ஜி பூஜாவோட சின்ன மணிக்குண்டு பகுதியில இருந்து போயிட்டு இருக்கு. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் வாங்க.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஷோ நம்ம ஆர்ஜி தீபா சொன்ன மாதிரி சின்ன மணிக்கொண்டு எங்க இருந்தாங்க போயிட்டு இருக்கு. புதுச்சேரியினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க அடையாளங்கள்ல ஒன்றான சின்ன மணிக்கொண்டு புசி ஸ்ட்ரீட் மற்றும் காந்தி வீதி சந்திப்புல அமைஞ்சிருக்கு. 1892 லட்சுமண சுவாமி சிட்டியாரால நன்கொடையா வழங்கப்பட்ட இந்த பாரம்பரியமிக்க மணிக்கொண்டு இந்த பகுதி மக்களுடைய முக்கியமான வழித்தட அடையாளமாகவும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. சோ இந்த இடத்துல இருந்து நம்மளோட பேச ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம் மேம்.
6: வணக்கம் மேம்.
5: உங்க பேர் சொல்லுங்க.
6: வெண்ணிலா.
5: ஓகே, என்ன மேம் பண்றீங்க?
6: ஹவுஸ் ஒய்ஃப்.
5: ஓகே, எத்தனை வருஷமா மேம் இந்த ஏரியால இருக்கீங்க?
6: 25 இயர்ஸ்.
5: அப்ப இந்த ஏரியாவை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியும் இல்லைங்களா?
6: ஆமா, நல்லாவே தெரியும்.
5: ஓகே, சொல்லுங்க, இந்த ஏரியாவுடைய சிறப்பா நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றீங்க?
6: நல்லா நிறைய எல்லாமே பக்கத்துலயே இருக்கு, நேர்பையா இருக்கு, ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்துலயே இருக்கு, நாங்க ஃபிஷ் பிரியா இருக்காது. ஸோ வீக்லி ட்வைஸ் இங்க வந்து பக்கத்துல வாங்கிருக்கோம். ஃபிளவர்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். இங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, எல்லாமே நியர்பையா இருக்கும். இந்த ஏரியா எங்களுக்கு ரொம்ப, வேற ஏரியா போறதுக்கே எங்களுக்கு பிடிச்ச தான், கம்ஃபர்டபுளா இருக்கு.
5: உங்க ஏரியாவை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஏரியா விட்டு போக பிடிக்கல.

0: இல்லைங்களா? ஓகே, இந்த சின்ன மணிக்கொண்டு, அதாவது உங்களுடைய ஏரியாவுடைய அடையாளமே இந்த சின்ன மணிக்கொண்டை சொல்றாங்க இல்லைங்களா? ஓகே, இந்த சின்ன மணிக்கொண்டு பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா?
1: அந்த அளவுக்கு தெரியாது, மற்றபடி இந்த ஏரியா விட்டு போக பிடிக்கல.
0: ஓகே, இப்போ ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ஆனா இந்த சின்ன மணிக்கொண்டு பத்தி எனக்கு பெருசா தகவல் எல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆனா இந்த ஏரியா, அதாவது இந்த சின்ன மணிக்கொண்டு பாத்தீங்கன்னா 1892 லக்ஷ்மண செட்டியார் அப்படின்றவரால நன்கொடையா வழங்கப்பட்டது தாங்க இந்த சின்ன மணி.
1: தெரிஞ்சுக்கிட்டேன்
0: மேம். இப்போ அது ஃபவுண்டைன் ஒண்ணு அழகா இருக்கு இல்லைங்களா?
1: ஆமா, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நான் வந்ததுல இருந்தே
0: நடந்து இந்த ஏரியா பத்தின நிறைய தகவல்கள் மட்டும் இல்லாம இந்த ஏரியாவை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் பத்தியும் மேம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8 நம்ம புதுவை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 8:38 இல்ல 39 ஆயிடுச்சு எக்ஸாக்டா. சோ நம்மளோட நிகழ்ச்சி வந்து சின்ன மணி குண்டில இருந்து ஆச்சே பூச்சாவோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் ஹிஸ்டாரிக்கல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ வந்து ஹிஸ்டரியே பிடிக்காதவங்க கூட இந்த நிகழ்ச்சி கேட்கும் போது கண்டிப்பா ஹிஸ்டரி பிடிக்கும்.

0: 38 நிமிடம் இல்ல 39 ஆயிடுச்சு எக்ஸாக்டா. சோ நம்மளோட நிகழ்ச்சி வந்து சின்ன மணி குண்டில இருந்து ஆச்சே பூச்சாவோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் ஹிஸ்டாரிக்கல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோ வந்து ஹிஸ்டரியே பிடிக்காதவங்க கூட இந்த நிகழ்ச்சி கேட்கும் போது கண்டிப்பா ஹிஸ்டரி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம நம்புவோம். சோ நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கால் கனெக்ட் பண்ணுவோம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா நம் சின்ன மணிக்கூண்டு இந்த இடத்துல இருந்தாங்க போயிட்டு இருக்கு. ஆமாங்க, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா பூசி ஸ்ட்ரீட் மற்றும் காந்தி வீதி இந்த இடைப்பட்ட பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. இதனுடைய வரலாறு அப்படின்னா 1892 நிறுவப்பட்ட இந்த மணிக்கூண்டு பல்வேறு காலகட்டங்கள்ல புதுப்பிக்கக்கூடிய பணிகளை கண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, புதுசு புதுசா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ நகரத்தினுடைய மையப்பகுதியில அமைஞ்சிருக்கிறதுனால மிக எளிதாக அணுகக்கூடிய இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. டூரிஸ்ட் மட்டுமல்ல, பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இடத்தை கடந்துதான் நம்ம போகக்கூடிய இடங்களுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சின்ன மணிக்கூண்டுல இருக்கக்கூடிய இந்த மணிக்கூண்டு, குபேர் அவென்யூல இருக்கக்கூடிய மணிக்கூண்டு, அதே மாதிரி முத்தியால்பேட்டையில அமைஞ்சிருக்கக்கூடிய மணிக்கூண்டு, இந்த மூன்றுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேர்கோட்டுல அமைஞ்ச மாதிரியான அமைப்புல அமைஞ்சிருக்கும். ஸோ இத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த சின்ன மணிக்கூண்டு இந்த இடத்துல இருந்தா இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட பேச ஒருத்தர் வெயிட்டிங்ல இருக்காரு, அவரோட பேசிடலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்கப்பா. ராகுல். ஓகே ராகுல், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: காலேஜ் முடிச்சு ஆன்போர்டிங் ஃபைல் பண்ணிட்டேன்.
1: ஓகே, வேலை இல்லா பட்டதாரி இல்லைங்க, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. வேலை இருக்கு, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
2: ஆமா, வெயிட்
1: பண்ணிட்டு. ஓகே, எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்கீங்க, காலேஜ் மிஸ் பண்றீங்களா?
2: காலேஜ் மிஸ் பண்ணலாம்.
1: ஓகே, காலேஜ் மிஸ் பண்றீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்றீங்களா?
2: ரெண்டுமே. ஏன்னா ஹாஸ்டல்ல தான் தங்கி போயிருக்கேன், அதனால காலேஜ் மிஸ் பண்றேன்.
1: ஓகே, இந்த ஏரியால எத்தனை வருஷமா இருக்கீங்க?
2: இந்த இடத்துல ஒரு 15-16 இயர்ஸ் சார்.
1: ஓகே, அப்ப சின்ன குழந்தையில இருந்து இந்த ஏரியா தான்.
2: ஆமா.
1: ஏரியா பாய்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து வெளியில போற பழக்கம்லாம் இருக்கா?
2: ம், வெளிய போவோம்.
1: ஓகே, சோ அடிக்கடி நீங்க வெளியில போற இடம்னா எந்த இடத்தை சொல்லுவீங்க?
2: மார்க்கெட் போவோம் இல்லனா பீச் போயிடுவோம்.
1: ஓகே, சோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுற மாதிரியான இடம்னா எந்த இடம் போவீங்க?
2: விளையாடுறதுக்கு அங்க கிரவுண்ட் இருக்கும், திடல் பக்கத்துல வந்து கிரிக்கெட் விளையாட போயிடுவோம்.
1: ஓகே, சோ அம்மா கிட்ட திட்டு வாங்கின தருணங்கள்லாம் இருக்கா? என்னப்பா நீ படிக்கிற டைம்ல இந்த மாதிரி படிக்காம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாட போறீங்கன்னு எனக்கு வந்து திட்டு அடி எல்லாம் விழுந்திருக்கா?
2: இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல, நான் படிச்சுட்டு தான் போயிடுவேன்.
1: நினைவுக்கு வரக்கூடியது இந்த மணிக்கூண்டு தான் இல்லைங்களா? அடையாளமாவும் சொல்லலாம் இல்லையா? ஓகே, சோ சீக்கிரமா வந்து நீங்க வேலைக்கு போக என்னுடைய வாழ்த்துக்களை ஃப்ரம் ரெயின்போ சார்பா தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ.
1: சோ நேயர்களே, மீண்டும் இணையலாம். இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 8:46 நம்ம கூட ஆர்ஜே வந்து பூஜா கனெக்டா இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் வாங்க.
1: நேர்கள் மீண்டும் இணையம் எந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை ஷோ. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ பாத்தீங்க அப்படின்னா சின்ன மணிக்கூண்டு என்ன இடத்துல இருந்தாங்க இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ சின்ன மணிக்கூண்டு பற்றின நிறைய தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட பேச ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, உங்களோட பேசலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
2: கிருத்திகா.
1: கிருத்திகா மேம் என்ன பண்றீங்க?
2: நினைவுக்கு
1: வரக்கூடியது இந்த மணிக்கூண்டு தான் இல்லீங்களா? நீங்க வெளியில போகணும், ஏதாவது வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எங்க போவீங்க? அதாவது வெளியில போகணும்னு அவசியம் இருக்காது, கண்டிப்பா நியர் பை தான் இருக்கு இல்லைங்களா?
2: ஆமா, இப்ப டெய்லியே நாங்க போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி தான் நியர் பை இருக்கு. எதுவுமே ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ற வேலையே இல்லை. எப்பவுமே எங்க ஃப்ரிட்ஜ் காலியா தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாவே எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே சமைச்சு பண்ண வேண்டியதுதான்.
1: ஓகே. சோ இப்ப வேற ஒரு ஏரியால இருந்தோம்னா கண்டிப்பா வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வாங்குறதுக்கு வந்து வெளியில போகணும். உங்க ஏரியால அந்த வாய்ப்பே இல்ல.
2: எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், அப்படியே பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போற மாதிரி இருக்கும்.
1: ஆனா நியர்பை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லைங்களா?
2: சந்தேகம் இருக்கு. நாங்க அங்க எங்களுக்கு இங்கேயே எல்லாமே கிடைக்கிறப்ப மோஸ்ட்லி அங்க போக மாட்டோம்.
1: வீட்டு வேலையும் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா எப்படி உங்களுக்கு கஷ்டமா இல்லைங்களா? ஓகேவா?
2: அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது. ஏன்னா ப்ரிப்பேர்டா முன்னாடியே எல்லாமே நாங்க பிளான் பண்றது.

0: இருக்கிறதுனால கஷ்டம் இருக்காது, இல்லைன்னா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
1: ஓகே ஓகே மேம், இப்போ நிறைய தகவல்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிறீங்க, தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ.
1: இப்போ நேயர்களே, நான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சின்ன மணிக்கூண்டு இந்த ஏரியா பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதனுடைய வரலாறு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாங்க. ஸோ அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பிரெஞ்சு அரசு கிட்ட வந்து செட்டியார் வந்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் மைசூர் மன்னரோட நட்போட இருந்திருக்காங்க. இப்போ தன்னுடைய 25ஆம் ஆட்சி ஆண்டை கொண்டாடிய மன்னர் சாம்ராஜ்யுடைய பார்த்தீங்கன்னா 1892 பிப்ரவரி 1 பாண்டிச்சேரிக்கு வராரு. மன்னருடைய வருகையின் பொழுது லட்சுமண சாமி செட்டியாருடைய விருப்பத்தின்படி நினைவு சின்னமா இந்த மணிக்கூண்டு பார்த்தீங்கன்னா கட்டுவதற்காக பிரெஞ்சு அரசும் அனுமதி வழங்குறாங்க. செட்டியார் செய்து கொடுத்த தங்க செல்லூர்ல வந்து சுண்ணாம்பு கலவைய மன்னரை எடுத்து அடிக்கல் நாட்டி இந்த சின்ன மணிக்கூண்டு அமைக்கக்கூடிய பணியை துவக்கி வைக்கிறாரு. 1921 25 உயரத்துல எண்கோண வடிவத்துல 3 சின்ன மணிக்கூண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. மணிக்கூண்டுல இருக்கக்கூடிய 2 நேரம் காட்டும் கடிகாரம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆண்டு மார்ச் 21 அப்போதைய பிரெஞ்சு மேயரா இருந்த ஹென்றி கெப்லே தலைமையில கோலாகலமா நடந்த விழாவில் கவர்னர் ரெப்ரிங் சின்ன மணிக்கொண்ட திறந்த வச்சு புதுச்சேரி மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆமாங்க. ஸோ இத்தனை சிறப்புகள் நிறைந்ததுதான் வந்து இந்த சின்ன மணிக்கொண்டு. நம்மளுடைய பார்வைக்கு ரொம்பவே சிம்பிளா அழகா தெரியக்கூடிய, அதாவது நகரத்தினுடைய ஒரு அடையாள சின்னமாகவும் வரலாற்று சின்னமாகவும் இருக்கக்கூடிய இந்த சின்ன மணிக்கொண்டு பார்த்தீங்கன்னா இத்தனை பெருமைகளையும் தாங்கி நின்றுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி சின்ன மணிக்கூண்டு பற்றின நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இன்றைய நம்ம புதுவை ஷோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற நிறைவோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிற நான் உங்க ஆர்ஜே பூஜா. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா. டேக் கேர் அண்ட் பாய்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நம்ம புதுவாய் நிகழ்ச்சியோட நிறைவு தன்னதுக்கு வந்தாச்சு. சோ முன்னாடி வந்து நம்மளுடைய ஆர்ஜே பூஜா வந்து எல்லாருக்குமே வந்து ஹிஸ்டாரிக்கல் நியூஸோட வந்து பாய் பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சோ நம்ம வந்து நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும் இல்லையா? சோ இவ்வளவு நேரம் நம்ம கூட கனெக்ட் ஆயிருந்த ஆர்ஜே பூஜாக்கு வந்து நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம தேங்க்யூ சொல்லிக்கலாம். சோ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல இருந்து நம்மளோட கூட கனெக்ட் ஆகி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ண பூஜாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ மீண்டும் அடுத்த நம்ம புதுவை நிகழ்ச்சியில எந்தெந்த பிளேஸ்ல நம்மளோட ஆர்ஜேஸ் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. சோ எக்ஸைட்டாவே வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக நிறைவா பாடல் பத்தி கேட்கலாமாங்க. சிவா மனசுல சக்தி திரைப்படத்துல இருந்தேன்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா? நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோடய அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோடய அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார், அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப அழகானது ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது, அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது, எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னாராம் அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம், வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திருச்சு.

0: நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இதுவரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானா அவன்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். சத்ரபதி சிவாஜியின் முடிசூட்டு ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், சுயமரியாதை, சிறந்த நிர்வாகம் மற்றும் தேச பாதுகாப்பு ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு நிர்வாக அமைப்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் உருவாக்கினார் என்றும், இது இந்திய மக்களிடையே புதியதொரு நம்பிக்கையை விதைத்ததாகவும் பதிவிட்டுள்ளார். ஈரானில் போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து அதிகமாகி இருப்பதால் லட்சக்கணக்கான மக்கள் கடுமையான பட்டினிக்கு தள்ளப்பட்டு வருவதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய 3 நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சோமாலியாவில் கூடுதலாக 25 லட்சம் பேரும், ஆப்கானிஸ்தானில் 23 லட்சம் பேரும், இலங்கையில் 13 லட்சம் பேரும் தங்கள் அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய போராடி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த உணவு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி வெளிநாட்டு பங்கு முதலீட்டாளர்கள் அரசு பத்திரங்களில் செய்யும் முதலீடுகளை நிர்வகிக்கும் விதிகளை எளிதாக்கியுள்ளது. திருத்தப்பட்ட இந்த கட்டமைப்பு முதலீடுகளை எளிதாக்குவதையும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான இணைப்பு தேவைகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. புதுச்சேரியில் மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணமாக 16,24,40,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் வளர்ச்சி திட்டங்களுக்காக முதலமைச்சருடன் டெல்லி சென்று ஒப்புதல் பெற்று வரவுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் நேற்று நடைபெற்ற புதுச்சேரி மாற்றத்திற்கான ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர், வளர்ச்சி திட்டங்களுக்கான கோப்புகளை தேவையின்றி நிறுத்தி வைக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 9:03. வாட்ஸ்அப் மூலமா முதல் முதலா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்படின்ற பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்த சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பண்ணையிலிருந்து உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும்னா வாட்ஸ்அப்ல உங்களோட ஊர் பேர் டைப் பண்ணிட்டு அண்ட் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தையும் டைப் பண்ணி 7598510505 என்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: பூடி, நான் வர. கோ சித்தன் இல்ல, நான் போறேன்.
1: திரும்பி வர, போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போய்கிட்டே இருக்க.

0: முத மாச சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத. எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்னு.

0: இந்த வீடு
1: சொல்றேன்.
0: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
1: அடுத்த வாரம். எங்க ஊருக்கு?

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்றதேன்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நேரம் 9:10 நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்பாடல் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்திலிருந்து சரவணன் அமுதா கண்டாச்சி மங்கலம்லேருந்து உங்களோட விருப்பப்பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா போன் எடுங்க. வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அண்ட் உங்களோட ஊர் பேரை டைப் பண்ணி 7598510505 என்ற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கோ கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், வாரியங்காவல் இருந்து அவங்களோட விருப்ப பாடல் சிங்கம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர்.

0: சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. வாட்ஸ்அப் நேயர் விருப்பம். நேரம் 9:19. நிகழ்ச்சியில அடுத்ததா சுந்தர புருஷன் திரைப்படத்தில இருந்து விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டானிலிருந்து உங்களோட விருப்பப்பாடல் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா உடனே போன் எடுங்க. வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அண்ட் உங்களோட ஊர் பெயரை டைப் பண்ணி 7598510505 என்ற இந்த எண்களுக்கு அனுப்புங்க. உங்களோட பாடலும் நிச்சயமா இடம்பெறும்.

வாட்ஸ்அப் நேர்வர்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து செல்வம் பொம்மிநாயக்கன் பட்டியிலிருந்து உங்களுக்கான பாடல் இதோ வந்துட்டு இருக்கு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போவுக்கு
5: பதினிமிடத்தில்

வாட்ஸ்அப் வழி நேயர்விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ஐயனார் மீரா அஷ்மிதா அஷ்மித்ரன் பன்ருட்டியில இருந்து கரகாட்ட காரன் திரைப்படத்திலிருந்து அவங்களோட விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

வெல்கம் பேக் டு த ஷோ. வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பாடல் கேட்டிருக்காங்க. ஆண்டிப்பட்டியிலேருந்து ஆராதனா, ராசையா திரைப்படத்திலிருந்து. உங்களோட விருப்பப்பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா ஃபோனை எடுங்க. வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அண்ட் ஊர் பேர் டைப் பண்ணி 7598510505 என்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஏய், இங்க தாதா கிங் கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான்.

0: ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
2: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है.
1: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
3: நேர்விற்பம் நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்டிருக்காங்க சிவசுப்பிரமணியம் புதூர்ல இருந்து பாஷா திரைப்படத்துல இருந்து. அண்ட் இவங்களுக்காக மட்டும் இந்த பாடல் இல்லாம இன்னைக்கு பாடல் கேட்டு ஒளிபரப்ப முடியாம போன எல்லாருக்காகவும் இந்த பாடல் வழங்க போறோம். சுரேஷ், ஓட்டி, சோ, சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, சுமதி, திருவள்ளூர், பொன்னியமேடு, வெண்ணெய் கணேசன், ஜெயந்தி, ரமேஷ், கும்பகோணம், தாராசுரம், விஜய கைலாசம், சீதாலட்சுமி, தூத்துக்குடி, சி பாலசுப்ரமணியம் தூத்துக்குடி, செந்தில் குமரன் ஆண்டிப்பட்டி, வீரமணி தேவிகாபுரம், லூயிஸ் செல்வராஜ் வடவள்ளி, ஜெயராஜ் கடலூர், முல்லக்காடு பாபு, ராதா பிரியா தேனி, செப்பு விஜயராகவன் காரைக்கால், ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி, ரிதன் தாஸ் பண்ணைபுரம், ராஜேந்திரன் லோகேஸ்வரன் உளுந்தூர்பேட், உங்க எல்லாருக்காகவுமே இந்த பாடல் வருது.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இந்தியா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியனின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு மன்றம் 2026 மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இம்மன்றத்தை தொடக்கி வைக்கவுள்ளார். 15 லத்தீன் அமெரிக்க மற்றும் கரிபியன் நாடுகளின் தூதர்கள் மற்றும் ராஜதந்திரி பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். தெலங்கானா அரசின் தெலுங்கானா ரைசிங் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஹைதராபாத்தில் உள்ள ஹைடெக் வளாகத்தில் த்ரெட் போச்சம்பள்ளி என்ற கைத்தறி கண்காட்சியை வேளாண் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் தும்பாலா நாகேஸ்வர ராவ், சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் துறை அமைச்சர் திரு கோமதி ரெட்டி வெங்கட்ரெட்டி ஆகியோர் நேற்று தொடக்கி வைத்தனர். அசாமில் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவற்றை தற்போதுள்ள 58% இருந்து 60% உயர்த்த அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் பொதுமக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கான மக்கள் மன்றம் இன்று காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை புதுச்சேரி பிராந்தியத்தின் அனைத்து காவல் நிலையங்களிலும் நடைபெறவுள்ளது. லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன், வடக்கு காவல் கண்காணிப்பாளர் திரு வம்சிதர் ரெட்டி ஆகியோரும், காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் மேற்கு கண்காணிப்பாளர் திரு சுப்பிரமணியன், சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி எஸ் எரக்கட்டி, கரையாம்புத்தூர் காவல் நிலையத்தில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் திரு ஜிந்தா கோதண்டராமன், பந்தக்கல் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் திரு வினய்குமார் கட், ஏனாமில் காவல் கண்காணிப்பாளர் திரு வரதராஜன் ஆகியோரும் மக்கள் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுக்க உள்ளனர். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை 5-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றல் கண்டிருக்கும் நேயர்களுக்கு இணைந்தொரு காலை வணக்கம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தீபா. வாவ், எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம், என்ன கான்செப்ட்ல குவஸ்டின் அண்ட் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்பெஷல் டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு செலிபிரிட்டிஸ் ஒரு அச்சீவர்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் டைட்டில்ஸ் கொடுத்து இப்படி அழைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கோர்வையில நம்ம இன்னைக்கு குவஸ்டின் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில. ஸோ ரெடியா இருங்க. என்னப்பா ஒரே பிஸ்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டோடனே என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ நம்மளுடைய நிகழ்ச்சியோட கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகே, இந்த ஸ்பெஷல் டைட்டிலுக்கு உரியவர் அந்த பர்சன் செலிபிரிட்டி யார் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ண போறீங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275250 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஸ்பெஷல் டைட்டில்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்?

0: சோ பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடா ஆயிடுச்சு எனக்கு. என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை சொன்ன உடனே நம்ம காலர்ஸ் வந்து அப்படியே வந்துட்டாங்கப்பா. யாரை நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் லக்கி காலர் சரியான விடை சொல்றாரா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து? நன்றி பாராட்டுக்கள். இந்த கேள்விக்கு கூட எனக்கு பதில் தெரியல என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ராம் சார் பயங்கரமா வந்து ஃபர்ஸ்ட் காலரா வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரு. சோ இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டோம்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான். சோ அடுத்து வரக்கூடிய நேயர் வந்து சரியான விடை சொல்றாரா இல்லைன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
2: ராஜகோபால் வில்லியனூர்ல
0: இருந்து பேசுறேன். ராஜகோபால் சார், ஆன்சர் செக் பண்ணிடலாமா?
2: பண்ணிடலாம்
0: மேடம். நன்றி பாராட்டுகள். ஓகே, கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு இது ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம அதே மாதிரி தான் ஸ்பெஷல் டைட்டில்ஸ் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா எக்ஸாக்டா உங்க தூக்கத்துல ஏபி கேட்டா கூட நீங்க சொல்லிடலாம், ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான். சோ யாரையா வந்து சரி ஆன்சர் கெஸ் பண்ணீங்க அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சோ இதே ரிலேட்டடா நம்ம ஒரு க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் தந்தை, சரிங்களா, இந்தியாவின் விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுதான் உங்களோட செகண்ட் க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275250 என்ற எண்களில் நீங்க வந்து உங்களோட ஆன்சர்ஸ் போஸ்ட் சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்காக பாடல் வரத்தி கேட்கலாம் வாங்க. மின்னலே திரைப்படத்திலிருந்து

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 10:13, 4 மணித்துளிகள்ல நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவர் யார், சோ இந்த ஸ்பெஷல் டைட்டிலுக்குரிய செலிபிரிட்டி யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். சோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
3: இனிய நற்காலை வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
2: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம்.
2: சார், நம்ம வந்து க்வெஸ்சன் நான் சொல்லிடுறேன். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யார்? சோ உங்களோட ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா?
3: எஸ் எஸ் எஸ், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை வந்து விக்ரம் சாராபாய் அவர்கள்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர், அடிச்சு விட்டீங்க. சூப்பர்.
3: மட்டும் இல்லாம பத்மபூஷன் விருது 1966 அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பத்ம விபூஷன் விருது வந்து 1972 கொடுத்திருக்காங்க. அப்புறமா நியூக்ளியர் பவர் ஆஃப் இந்தியாவை டெவலப் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க. அவர் ஒரு சிறந்த பிசிசிஸ்ட், ஆஸ்ட்ரானமர், ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் நிறைய விதத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த 1969 to 1971 இந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் இஸ்ரோ அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன்.
2: எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? தேங்க்யூ.

0: தேங்க்யூ சந்திர சார், தேங்க்யூ.
1: ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சோ மச் மேம், பை.
0: ஓகே, பயங்கரமா ஆன்சர் ஆன்சர் மட்டும் இல்லைங்க, நான் அவரை பத்தி ஹோல் டீடைலுமே நான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ தேங்க்யூ, உங்களோட ஆன்சர் சொன்னதுக்கு நன்றி மற்றும் பாராட்டுகள் நினைத்தேன் சார்பாக. சோ யாரெல்லாம் வந்து சரி ஆன்சர் கெஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு நினைத்தேன் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுகள். ஆன்சர் ஆன்சர் சொல்றீங்களேப்பா, என்னப்பா ஆன்சர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு டாக்டர் விக்ரம் சாராபாய் இவர் தான். சோ இவர் வந்து இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ISRO இருக்கு இல்லையா, இது நிறுவனத்தில் ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றியவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுடைய விடையில நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ யாரில் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேரத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். FM ரெயின்போட அடுத்த கொஸ்டின் என்ன, தேர்ட் கொஸ்டின் ஆஃப் கெட் செட் கோ பார்த்தீங்கன்னா, இந்தியா அணுசக்தி திட்டத்தின் தந்தை யார்? ஸோ இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை யார்? நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சு கால் பண்ணலாம். FM ரெயின்போ K22716060 2225 என்ற எண்களில் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இப்போ அப்படி போட்டு சாங் கேட்கலாமா? வாங்க, கில்லி திரைப்படத்தில் உங்கள் பாடல் வர்றது கேட்கலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: மும்பைல முத முத ஆரம்பிச்சது அவர் பேர்ல தான். இன்னைக்கு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்கு. இன்னொன்னு மேடம், நம்ம 90வது ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால உங்களுக்கும் நமது வானொலி நிலையத்துக்கும் வானொலி நிலையத்தை இனிமையாக அருமையாக கோஆபரேஷனாக எல்லாரையும் மரவணைத்து செல்லக்கூடிய இயக்குநர்கள் 3 பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. நேற்று பேருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் இது வந்து பல ஆண்டுகளை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்பது நேயர்களின் வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சார். 90வது ஆண்டுலயும் நான் பயணிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற பெருமை உங்களையும் சாரும். நம்மளுடைய கேள்வி நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். இந்தியாவுடைய அணுசக்தி திட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஹோமி ஜே பாபா, டாக்டர் ஹோமி ஜே பாபா. சோ அந்த ஜே என்றதுக்கு வந்து ஜஹாங்கீர் அப்படின்றது எக்ஸ்பென்ஷன். சோ இவர் வந்து இந்தியாவின் அணுசக்தி ஆராய்ச்சிக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனான அடித்தளத்தை அமைச்சிருக்கிறதுனால இவருக்கு வந்து இந்த பெருமையை சாரும். அதே சமயத்தை தலை சிறந்த அணுக்கரு இயற்பியலாளர் இவர், சரிங்களா? சோ இந்த பெருமையோட ஸ்பெஷல் டைட்டில்ஸோட குரூப்ல அடுத்ததான் நம்மளோட 4th question என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுவர் யார்? இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? இது பயங்கர ஈஸியான, நம்ம ஹிஸ்டரியில கண்டிப்பா படிச்சுப்போம், யாருமே வந்து மறக்கவே முடியாத ஒரு ஈஸியான க்வெஸ்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? உங்களோட ஆன்சரை நீங்க சொல்லலாம். 2275205 மற்றும் 2271076 என்ற எண்கள்ல உங்களுக்காக பாடல் கேட்கலாமா? என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. சோ ஒரு சின்ன கேஸ், நம்ம வந்து சிங்கம் 2 திரைப்படத்துல இருந்து பாடல் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அடுத்ததா வந்து சே வேணாம்ப்பா, நம்ம கொஞ்சம் ஒரு பழசா போங்களேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சிங்காரம் வேலன்லேருந்து புதுச்சேரி கச்சேரி போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ வந்து உங்களுக்காக சிங்கார வேலன் திரைப்படத்துலேருந்து புதுச்சேரி கச்சேரி திரைப்பட பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதே ஃப்ரம் ரெயின்போ புதுவாய் 102.8. பாட்டு போடலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்மளோட நேயர்கள்லாம் வந்து பயங்கரமா கால் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு

0: வாய்ப்பு கொடுத்துருவோம் அவங்களை வந்து நம்ம சோர்வடைய வைக்க வேண்டாம். சோ நிகழ்ச்சியில காத்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து லைவ்ல இருக்கோம் சார், பேசுங்க.
1: விழுப்புரம் மாவட்டம் மோட்சகுளம் சங்கர்.
0: சங்கர் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: உங்க விழுப்புரம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாமா?
1: செக் பண்ணிடலாம் மேடம்.
0: நீங்க எதுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க? தேர்ட் க்வெஸ்சன்கா, இப்ப சொன்ன க்வெஸ்சன்கா? இந்தியாவின் இரும்பு மனிதர் யார், அதுதானே?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க சார், உங்களை ஆன்சர் செக் பண்ணிக்கலாம்.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல்.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 10:32, 16 துளிகள் ஆயிட்டிருக்கு. நம்ம வந்து நிகழ்ச்சியில் செலிபிரிட்டி ஸ்பெஷல் டைட்டில்ஸ் கொண்டவங்களுடைய லிஸ்ட்ல இருந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. சோ அந்த வகையில் வந்து லாஸ்டா வந்து என்ன கேட்டிருந்தோம்னா,

0: எச்சிட்கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 10:38, 41 மணி துளிகள்ல நம்ம வந்து க்வெஸ்சன் சொல்லணும், அதுக்கு ஆன்சர் சொல்றதுக்காக நேர் வந்திருக்காங்க. யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்க இருந்து. நல்லா இருக்கும் மேடம், சொல்லுங்க. நல்லா மிஸ் ஆயிருக்கும். இந்தியாவின் நைட்டிங்கேல் யாரு?
1: சரோஜினி
0: நாயுடு. எப்படி நாங்க உங்களை மறப்போம்?
1: ஒவ்வொரு நிகழ்ச்சி வரும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் வரும். டாக்டருக்கு சம்பந்தமானதே பண்ணிருக்காங்க, அவங்களை எப்படி மறக்க முடியும்?
0: கண்டிப்பா
1: கொடுத்ததுக்கு நன்றிங்க.
0: ஓகே மேடம், சூப்பர், கரெக்டா ஆன்சர் சொல்றீங்க. நன்றி, பாராட்டுக்கள். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: தூத்துக்குடி முள்ளக்கான பாபு, நல்லா இருக்கீங்க
0: மேடம்? நல்லா இருக்கும் பாபு சார், சொல்லுங்க. கேக்கலீங்களா? சரி, ஓகே. இந்தியாவின் நைட்டிங்கேல் யாரு? அண்டி பெசன்ட் அம்மையாரா? இன்னும் கொஞ்சம் தமிழ் பேர்ல. வாவ் வாவ், வண்டிங்க வண்டிங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: தூத்துக்குடி முள்ளக்கான பாபு, நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கும் பாபு சார், சொல்லுங்க.
0: Thank
1: you. மற்றும் பாராட்டுக்கள் உங்களுக்கு. சோ இந்தியாவின் நைன்டிங்கேல் அப்படின்னு அழைக்கப்படுவங்க யாருன்னா வந்து சரோஜினி நாயுடு தான். பட் வந்து இந்த நைன்டிங்கேல் அப்படின்னு நம்ம ஒன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு அழகான பறவை, அங்க ஒரு இனிமையா பாடக்கூடிய ஒரு சிறிய ஒரு பாடும் பறவை அப்படின்னே சொல்லலாம். இது முதன்முறையா வந்து ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியால வந்து காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பகல்லையும் இரவுலையும் தன்னுடைய இனிமையான குரலால பாடுவதனால இது வந்து நைன்டிங்கேல் பறவை அப்படின்னு அதுக்கு வந்து பேர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து இந்த நைன்டிங்கேலுக்கும் நமக்கு வந்து சரோஜினி அம்மையாருக்கும் வந்து எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்ற ஒருத்தவங்க நவீன தாதி மாடர்ன் நர்சிங், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கையில விளக்கேந்திட்டு அந்த டைம்ல ஒரு போர் நடந்தது, அந்த காயம் அடைந்தவர்களுக்கெல்லாம் வந்து இரவு நேரங்கள்ல ஒரு விளக்கு கொண்டு போயிட்டு சிகிச்சை பண்ணுவாங்களாம். சோ கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம சிகிச்சை பண்ணுவாங்களாம். சோ இவங்களை வந்து இந்த ஃபாரன்ஸ் நைட்டிங்கேல் இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து த லேடி வித் த லேம்ப், விளக்கேற்றிய சீமாட்டி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ அந்த மாதிரி அந்த பெருமைக்குரிய அந்த அந்த அவார்டை தான் வந்து நம்மளுடைய இந்தியாவின் நைன்டிங்கேல் நம்மளுடைய தேசத்துக்காக நிறைய வந்து தொய்வின்றி உழைச்சதுனால சரோஜினி நாயுடு அவங்களுக்கு வந்து இந்தியாவின் நைன்டிங்கேல் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சோ ரொம்ப ஒரு ஒரு அப்படியே ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கு இல்லையா. சோ ஓகே, ஆன்சர் சொன்னவங்களுக்கும் ஆன்சர் கேஸ் பண்ணவங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். நம்மளுடைய நிகழ்ச்சியோட அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் சொல்லலாம். எல்லா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இது இல்லாம இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தையார், இந்திய அரசியல் அமைப்பின் தந்தையார் ஆன்சர் கன்வர்ஷனுக்கு கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275250 என்ற எண்கள்ல. சோ உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம். டாப் டூப் சாங் டிபு மற்றும் சித்ரா ஆனந்த் பாடியிருக்காங்க. சோ தில் திரைப்படத்துல இருந்து அப்படியே ரைமிங்கா பாடிட்டே இருக்க ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
3: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी

0: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:48 மணித்துளிகள் ஆயிடுச்சு. ஸோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர் யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலையத்துல?
0: எல்லாரும் நல்லா இருக்கும் கலைவாணி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேம், ஷோ சூப்பரா இருக்கு மேம், சூப்பர்.
0: கேள்வி நம்ம வந்து ரிபீட் பண்ணுமா உங்களுக்கு? இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்?
1: டாக்டர் பி ஆர் அம்பேத்கர்.
0: வாவ், எக்ஸலன்ட்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க, நன்றி மற்றும் பாராட்டுகள். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ அதுக்கான சரியான விடை வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள். சோ இவர் இல்ல அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பேரோட வாழ்க்கை வந்து மிஸ் ஆயிருக்கும். சோ கண்டிப்பா இவருக்கு வந்து இந்த டைட்டில் வந்து உரியதா, இந்த டைட்டில் வந்து ஒரு பயங்கர ஆப்டா இருக்கு அவருக்கு அப்படின்னே சொல்லலாம். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதை வந்து சரியான விட ஏழை வந்து பயங்கரமா கேஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுகள். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் தொடர்ந்து பேசலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மாநனிய பிரதான மந்திரி
2: கேட்ஸ்கோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 10:50, 51 மணி துளிகளில் நம்ம வந்து ஒரு கொஷின் கேட்க போகிறோம். என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ நம்மளுடைய தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இந்த விலையை நீங்கள் சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2272 2271760 மற்றும் 2275250. இது எண்கள்ல நீங்க கால் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா?
3: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश:
7: अगर टाइम मैनेजमेंट सीख ली और समय का प्रोडक्टिव यूज सीख लिया तो आप देखिए, आप कभी भी प्रेशर नहीं लगेगा, थकान नहीं लगेगी।
1: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
2: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தன்னத்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக கேள்வி கேட்டிருந்தோம், தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆன்சர் சொல்றதுக்காக நேர் வந்திருக்காங்க, யார் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
2: ஓகே ஆனந்தி மேடம், எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நாங்களும் நல்லா இருக்கோம் ஆனந்தி மேடம். சொல்லுங்க ஆன்சர். நம்ம
8: 90வது வருஷத்தில் அடியெடுக்கும் நம்ம வானொலிக்கு எங்களோட வாழ்த்துக்கள் மேடம். எல்லா ஆர்டிஸ்ட், எல்லா நிலையத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சுவாமிநாத ஐயர்.
2: உவே சுவாமிநாத ஐயர், சரியான வேலை கொடுத்திருக்கீங்க, நன்றி பாராட்டுக்கள்.
8: நன்றி மேடம்,
2: ஒளிச்சுவடிகள் அழிவின் விளிம்புல கிடந்த நிறைய பழம் இலக்கியங்களான சிலப்பதிகாரம், புறநானூறு, மணிமேகலை போன்ற அந்த இலக்கியங்கள் எல்லாமே ஒளிச்சுவடியில தானே இருந்தது அந்த காலத்துல. அது எல்லாத்தையுமே வந்து தேடி கண்டுபிடிச்சு அதை வந்து புதுப்பித்து நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அந்த பெருமையை சேரும்ன்றதுக்காக தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ யாரெல்லாம் வந்து சரியான விடை கெஸ்ட் பண்ணீங்களோ அவளுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கு. நிறைவாக உதித் நாராயணோட வாய்ஸ்ல பாடல் கேட்க போறோம், திருமலை திரைப்படத்திற்காக. இப்போ பிரெயின் போல அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு அப்படின்னா, ஒரு மெலடி மேஜிக் மெலடி சாங்ஸ் ஆர்ச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிரெயின் புதுவாய் 102.8
9: மலையாள பகவதி, மலையாள பகவதி.

வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

பவர் ஆனந்தி முருகன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் 2025-26 நிதியாண்டில் 7.7% வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ள இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளம் மிகவும் உறுதியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேற்று மாலை டாமனில் சுமார் 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய அவர், உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் கேத் பச்சாவ் அபியான் இயக்கத்தில் ஜூன் மாதம் வரையிலான நிலவரப்படி நாடு முழுவதிலும் இருந்து 9.42 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் இணைந்துள்ளனர். மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவித்தல், மண்வளத்தை பாதுகாத்தல் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் பெண்கள், மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தையல், ஆரி ஒர்க், அழகுக்கலை, சோப்பாயில் மற்றும் பெனாயில் தயாரிப்பு, அலங்கார நகை தயாரிப்பு, சாம்பிராணி தயாரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆர்வமுள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நடேச நகரில் உள்ள மேம்பாட்டுக் கழகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் அறிவித்துள்ளது. பாரதிய விசார கேந்திரத்தின் மாகே உள்ளூர் குழு மற்றும் ராஜீவ்காந்தி அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி இணைந்து ஜீவனம் 2026 என்ற மருத்துவ கல்வி நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. பொருளாதார ஆய்வாளரும் பாரதிய விசார கேந்திரத்தின் கோழிக்கோடு மாவட்ட தலைவருமான திரு பத்மஜேன் தடாகத்தில் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் குபேர் சங், வழக்கறிஞர் திரு அசோகன், டாக்டர் விஜயன், டாக்டர் கிராதமூர்த்தி, டாக்டர் அபிலாஷ் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காரைக்காலில் ஆபரேஷன் விடியல் திட்டம் மூலம் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்த 281 கிலோ கஞ்சா தீயிட்டு அழிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கும் மீண்டும் இனி எதிர்காலை வணக்கத்துடன் எஃப்எம் 90 புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 11:03. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் ஒரு முதல் பாடல் ரக்க திரைப்படத்திலிருந்து.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

11 மணி 15 நிமிடத்தில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மல்டி மேஜிக் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கொடி திரைப்படத்திலிருந்து.

0: நெளியற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த

0: வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து.

0: ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கபாலி திரைப்படத்திலிருந்து.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேஜிக். நேரம் 11:48. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் பாடல் பிச்சைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட்
2: 3805. கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்ப்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா.
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய

0: கவிஞர் ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதையடா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
1: என்ன சொல்ற
2: பெருமாள் சத்தியம்
1: அந்த ஆஞ்சி கொலையும்
2: என்ன தப்பு
1: பண்ணதே நான்
2: தான். வெளியில போக
1: விடுற, வெளியே போக விடுற.
3: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
4: மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்கலாம். அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். இந்தியாவில் மொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனான 250 ஜிகாவாட்டில் குஜராத் மாநிலம் மற்றும் 50 ஜிகாவாட் பங்களிப்பை அளிப்பதாகவும், இது நாட்டின் பசுமை எரிசக்தி பங்கில் மிக முக்கியமான 1/5 என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரத் நகரில் 18,000 கோடி

ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனக்குள்ள தற்காலிக உறுப்பினர் பதவியை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் பாகிஸ்தான் தனது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நாளை வரை நீட்டித்துள்ளது. விண்ணப்பிக்கும் செயல்முறையை நிறைவு செய்ய மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் வழங்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலுக்கான ஜனசேனா கட்சியின் வேட்பாளராக திரு லிங்கமநேனி ரமேஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யவுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஷியோபூர் மாவட்டத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் பல ஆண்டுகளுக்கு பிறகு கராக்கல் எனப்படும் அரிய வகை காட்டுப்பூனை ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. இது அம்மாநிலத்தின் வனவிலங்கு பாதுகாப்பு முயற்சிகளில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் கீழ் அரசு ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தை தொடக்கியது. இத்திட்டம் மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவை ஒரு முக்கிய வனவிலங்கு பாதுகாப்பு மையமாக மாற்றியுள்ளது. எபோலா வைரஸ் பரவல் காரணமாக கடந்த 21 நாட்களில் காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்த அல்லது அந்நாடுகளில் தங்கியிருந்த வெளிநாட்டினர் வருகைக்கு மொரிஷியஸ் தற்காலிக தடை விதித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கற்றல் கண்ணிற்கும் நேயர்களுக்கு இது ஒரு மதிய வணக்கம். பேசுங்க தொழா நிகழ்ச்சியில் தீபா. சோ இன்னைக்கு நம்ம வந்து கூலான ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கோம், கவலையை விடுங்க பாஸ் அப்படின்னு. நீங்க யாருக்கெல்லாம் சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் சொல்லிருக்காங்க, எந்தெந்த டைம்ல எல்லாம் நீங்க உங்களுக்கே சொல்லிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான தலைப்பு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ கவலையை விடுங்க பாஸ் அப்படின்னு பேசலாம். பேசுங்க தொழில் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கே 2271760 மற்றும் 2275250 என்ற எண்கள்ல. சோ நம்பர் மீண்டும் உங்களுக்காக ஃபாஸ்டா சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ 2271760 மற்றும் 2275250. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து பாடல் கொடுக்கலாம், கோ திரைப்படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம், ஒரு ஜாலியான கேங் சாங் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது நம்மளோட நேயர் வராங்க பேசுறதுக்காக. சோ அவ்வளவு ஆர்வமா இருக்கும்போது நம்ம அதை தடை பண்ணக்கூடாது சரிங்களா. நம்ம அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சோ நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் ஓபனிங் பேட்ஸ்மேன் யார் எங்க இருந்து வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே சந்திர சார் சொல்லுங்க. அதாவது கவலையை விடுங்க பாஸ் இதுதான் அவனோட டைட்டில். ஓபனிங் பேட்ஸ்மேன், சிக்ஸர் அடிக்கிறீங்களா, ஃபோர் அடிக்கிறீங்களா, டக் அவுட் ஆகுறீங்களா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: வாய்ப்பு இல்ல, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
1: ஓகே
2: கவலையை விடுங்க பாஸ் அப்படிதானே?
1: ஆமா
2: ஆண்கள் வந்து எதுக்கு கவலைப்படுவாங்க? ரெண்டு விஷயத்துக்கு ஆப்வியஸ்லி கவலைப்படுவாங்க மேம். ஒண்ணு இந்த மாச எண்ட் அப்படிங்கறது எப்படிடா சமாளிக்கிறது அப்படிங்கறதுல கொஞ்சம் கவலை இருக்கும். அப்ப கவலையை விடுங்க பாஸ் இருக்கவே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒண்ணு சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு சில ஆண்கள் வந்து அந்த கவலைய மறந்துடுவாங்க. ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மச்சான் கிட்ட காசுல கொஞ்சம் குடுறா அப்படிம்பாங்க. சரி, அவங்க கிட்ட காசு இல்லைனாலும் அவங்க ஃப்ரெண்டுக்காக கடனோ குடனோ வாங்கி அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இந்த பொருளாதாரம் அந்த பணம் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் ஆண்கள் கவலைப்படுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு எப்பொழுதுமே அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் மேம். இப்ப இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படிங்கறதுல கொஞ்சம் கவலை. எல்லாரும் பாக்குறவங்க எல்லாருமே ஒரு பேரோட இருக்காங்க, நம்ம தனியா இருக்குமே அப்படின்னு நினைச்சு அது கவலைப்படுறாங்க. அதுவும் அந்த வர்க் வந்த உடனே ஒரு 22 இயர்ஸ் டு 20

0: 26-27 இயர்ஸ்ல அந்த மேரேஜ் டைம் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு மட்டும் செட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு கொஞ்சம் மனசுக்குள்ள ஓரமா இருக்கும். அதுவும் அந்த மொரட்டு சிங்கிள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணமான ஆண்களுக்கு ஒரு முக்கிய கவலை என்ன அப்படின்னு தலையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த முடி கொட்டி அவங்களுக்கு அப்படியே நரைச்ச மீச நரைச்ச முடியெல்லாம் வரும்பொழுது இளமையா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி ஆயிடுச்சு நம்ம எல்லாரும் அங்கிள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு 40-42 வயசு எட்டி பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு ஒரு கவலை வரும். அதுவும் அந்த முடி கொட்டுற ஆண்களுக்கு பாருங்க மேம், அவங்க நிச்சயமா கவலைப்படுவாங்க, தேவை இல்லாத இடத்துலாம் முடி இருக்கடா, தலையில முடி வேணும், அங்க இல்லாம மற்ற இடத்துல இருந்து என்ன யூஸ் அப்படிப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த சமயத்துல நமக்கு தோணுச்சா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த
1: கடந்து வந்துடணும். கவலையை விடுங்க பாஸ், நமக்கு நிறைய வந்துருச்சு இப்பலாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு.
0: ஆப்வியஸ்லி அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் கவலைப்பட்டு என்னத்தை பெருசா வாழ்க்கையில சாதிக்க போறோம் அப்படின்ட்டுன்னு ஒரு கவலை வரும்பொழுது இன்னொரு ஜாலியான விஷயத்துக்கு தாவி பெருசா இருக்க மாட்டேன். ஆனாலும் ஒரு மனசுக்குள்ள ஒரு குட்டி குட்டி கவலைகள் அப்படி இப்படி வந்து போகும். ஏன்னா பாவம் நாங்களும் ஆண்கள் தானே மேம், அடிச்சாலும் கொஞ்சம் கவலைப்பட்டு தானே அதுல இருந்து வெளியில வர முடியும் இல்லையா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது.
1: யாவும் அறிவே பராபரமே அப்படின்ற மாதிரி
0: சொல்லுவாங்கல்ல மேம், ஒரு ஆணினுடைய மனச பெண்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும்னு யாரா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தெரியும் சில சமயங்கள்ல ஆண்கள் படக்கூடிய அந்த ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு. பட் வீட்டுல இருக்கிறவங்க அந்த கவலைகள் எல்லாம் மறக்கிறதுக்கு குட்டி குட்டி விஷயங்கள் ஆண்களுக்கு
1: அவரோட பாணியில அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர்

0: நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அழைப்பாளர் யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
1: நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார்.
1: கவலை இல்லாத மனிதன் சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. மனக்கவலைக்கு மருந்தில்லை, மனநோய்க்கு மருந்துண்டு, மனக்கவலைக்கு மருந்தில்லை என்கிறார்கள் மருத்துவர்கள். இந்த மனக்கவலைக்கு மருந்தும் நாம தான், மருத்துவரும் நாம
0: தான்.
1: இந்த மனக்கவலை இல்லாம வாழறவங்கன்னு சொன்னா விரல் விட்டு எனக்குரிய கொஞ்சம் பேர் தான் நம்ம சொல்ல முடியும். எதனா ஒரு மனக்கவலை இருக்கு அவங்களுக்கு. நம்ம குறிப்பிட்ட நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியலையே, இந்த கடனை அடைக்க முடியலையே, கிணத்துல தண்ணி இல்லையே, வறட்சியா இருக்குது. இந்த நோய் வந்து பொல்லாத தொல்லை பண்ணிட்டு இருக்குது. நம்ம நோய் நல்லாம ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே. கணவன் மனைவிக்குள்ள, மாமியார் மாமனாருக்குள்ள, மாமியார் மருமகனுக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, இது நம்மளால தீர்த்து வைக்க முடியலையே. அம்மாவும் அம்மாவும் மனைவியா ஒட்டு ஒத்து சண்டை மாஞ்சிட்டு போரிட்டு குடும்பம் பண்றாங்களே, இவங்களை சமாதானத்துக்கு கொண்டு வர முடியலையே. எப்படி போட்டு மனக்கவலைகள் ஒண்ணு ஒண்ணு இருக்கும். ஒரு அடி மண்ணுக்கு விட்டு கொடுக்காம போராடிட்டு இருக்க அண்ணன் கூட மனக்கவலை இருக்கும். அந்த மனக்கவலைங்கிறது வந்து அடித்தடில் காவல் நிலையம், நீதிமன்றம், வழக்கு விசாரணை அளவுக்கு கூட போறது உண்டு. ஆனா இது விட்டு கொடுக்கற மனசுங்கிறதா இங்க இல்லைங்கிற சூழ்நிலை இருக்கு. இந்த மனக்கவலைங்கிறது எனக்கு சில நேரங்கள வர நேரங்கள்ல எனக்கு நானே அதை தேர்தல் ஆறுதல்
0: பண்ணிக்குவேன். அப்ப உங்களுக்கு நீங்களே எல்லா டைம்லயும் வந்து சொல்லிக்குவீங்க இல்லையா? ஓகே ஓகே சரி ஓகே.

0: கவலையை விடுங்க பாஸ் அப்படின்னு தனக்கு தானே நான் சொல்லிக்குவேன் எல்லா சூழ்நிலைகளையும் அப்படின்னு வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து முன்பு வச்சிருக்காரு. சோ உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம். எப்பெல்லாம் நீங்க யாருக்கெல்லாம் இந்த டைலாக சொல்லிருக்கீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு இந்த டைலாக் சொல்லிருக்கீங்க, எந்த மாதிரியான சூழ்நிலையில உங்களுக்கு நீங்களே சொல்லிருக்கீங்க அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுங்க எஃப்எம் பிரெயின் புக் 2271760 மற்றும் 2275250 என்ற எண்கள்ல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அப்புறம் நம்ம கோ திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: பேசுங்க தோழா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 12:16, 28 மணி தொழில்கள்ல பேச காத்திருக்கூடிய அழைப்பாளர் யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ,
1: ஏழுமலை பேசுறோம்.
0: ஏழுமலை சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கடலூர் மாவட்டம்.
0: கடலூர் மாவட்டம், சொல்லுங்க சார்.
1: அதான் எனக்கு 20 வயசுல இருந்து முடி கொட்டுண்டுது தலையில, அப்படியே திட்ட திட்ட திட்ட திட்ட கொட்டுண்டுது.
0: அத பத்தி நீங்க எதுக்கும் கவலைப்படல அப்படிதானே?
1: அப்ப நிறைய நாட்டு வைச்சது பண்ண, ஆட்டு கொம்பி எல்லாம் தேய்ச்சாங்க, போட்டு எண்ணெயில போட்டு எதுல, அப்புறம் அப்படியே மாத்திரை, இந்த பிஎஸ்சிக்கு எல்லாம் மாத்திரை சாப்பிட்டு வரேன் நிறையா. அது எதுல கட்டு போட்டு தெரியல, இப்ப கொட்டல. எங்க மனைவிக்கு வந்து கொட்டதுக்கு ஆரம்பிச்சிருக்க மாதிரி கிட்டதா கொட்டல, முடிய கைட்டு கைட்டு வர தலை செய்யும் போது.
0: ஏழுமலை சார், நாம வந்து கவலையை விடுங்க பாஸ் அப்படின்னு தலைப்புல பேசிட்டு இருக்கோம். அப்ப வந்து நீங்க வந்து இந்த டைலாக் வந்து உங்க மனைவிக்கு சொல்லிருக்கீங்களா? உங்க மனைவி உங்களுக்கு இந்த டைலாக் சொல்லிருக்காங்களா? கவலை விடுங்க பாஸ் அப்படின்ற டைலாக், அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதா கூட இருக்கும். சரி பாத்துக்கலாம் விடுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுக்கற வேர்ட் அது. சோ அந்த வேர்ட் ஆனது நீங்க யாருக்கெல்லாம் சொல்லிருக்கீங்க? உங்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உங்களை சூழ்ந்திருக்கவங்க சொல்லிருக்காங்க? முகம் தெரியாதவங்க கூட இந்த வார்த்தையை வந்து சொல்லிருப்பாங்க நமக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275250.

0: நம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. இங்க இருந்து
1: ஆயிரத்துல ஒரு வார்த்தை
0: கண்டிப்பா,
1: அதாவது நம்பிக்கை வார்த்தை, நம்பிக்கை வார்த்தை மேற்கொண்டு அது என்னன்னாக்கா, இது வந்து கவலைப்படுறவங்க எதுல எந்த தருணத்துல எத்தனை, எல்லா தருணத்திலயும் கவலை இருக்கு. காதல்ல கவலை, சம்பாதித்துல கவலை, வீட்டுல கவலை, பசங்க படிக்கலாம் கவலை, எல்லாத்திலயும் கவலை இருக்கு. இந்த கவலை எல்லாத்தையுமே இது பண்ணா, அதை வந்து இல்லாம பண்ணா நமக்கு அதுக்கான ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் இருந்ததுனாவே போதும். அதான் கவலைப்படாதே சகோதரா, அம்மா கருமாறி காத்திருக்கா காதல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாதே சகோதரா. இது வந்து காதலுக்கு வேலை கிடைக்கலையா, ஐயா கவலைப்படாதியா, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, இது இல்லைன்னா இன்னொரு வேலை, என்னப்பா காசு இல்லையா, என்னப்பா நாளைக்கு வந்துரும்பா, வந்துரு போகுது, இதுக்கு போயிட்டு கவலை போட்டிட்டு அப்புறம் என்னப்பா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல, இன்னைக்கு இல்லப்பா நாளைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குப்பா,
0: சூப்பர்,
1: நாளைக்கு இருக்குது, நாளை இன்னைக்கு இருக்குது, என்ன இது போயிட்டு ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை பார்மசி டெக்கி டிசி பாலிசி. முத உடம்பு வச்சு நல்லா வச்சுக்கங்க, உடம்பு நல்லா இருந்தா தானா என்ன ஆகும்னா எந்த நோய் நொடி, நோய் நொடி இல்லாட்டாவே கவலை இல்லை.
0: கண்டிப்பா
1: அப்படி இருக்கும்போது நமக்கு கவலை வராமல் இருக்கும்னா நோய் நொடி இல்லாம பாத்துக்கணும். சிக்கனம், காசை பத்தி நீ சொன்னே சிக்கனம், மேற்கொண்டு ஒரு பிரச்சனையா அது எப்படி மேற்கொள்வது, அதற்கான வழிமுறைகள்

0: வழி இல்லாம இல்லவே இல்லை. ஒரு பிரச்சனைனா அதை முடித்து வெற்றி காண்பதற்குரிய வழிமுறைகள் நிறைய இருக்குது. சிந்தனை பண்ணணும். மேலும் ஒன்று மேடம், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒரு இது கொடுக்குறீங்க தலைப்பு, போன வாரம் ஒரு தலைப்பு கொடுத்தீங்க, நான் பேசுனேன். அதாவது பைக் ரைடிங் இந்த சன்லைட், சன்லைட் சன்லைட்ல பைக் ரைடிங் பத்தி நீங்க கேக்குறீங்க, நான் நிறைய பயனுள்ள கருத்துக்களை சொன்னேன். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் சார். நான் கேட்ட கேள்வி இது, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னா, பைக்க வந்து வெயில் எடுத்துட்டு போக கூடாது, நாலு தடவை போறதுக்கு ரெண்டு தடவை போகணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. அத மாதிரி கவலை என்பதை நாம என்ன பண்ணணும், இது இப்படி இந்த கவலையை நம்ம இந்த அளவில் நாம வந்து குறைத்துக் கொள்வதற்கு என்னென்ன நம்ம முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். டேக் இட் ஈஸி பாலிசி, கவலையை
1: விட்டுணும்.
0: ஆமா, கவலையே இல்ல, அதாவது அட உடுப்பா இதுக்கு போய் அப்படின்னு சொல்றாங்களே பெரியவங்களும் சரி நம்மளும் சொல்றோம், நம்ம மனசும் சொல்லுது, அட இதுக்கு போய்கிட்டு என்னப்பா இது, அட உடுப்பா எல்லாம் சரியா போயிடும். அது நூத்துல ஒரு வார்த்தை, ஆயிரத்தில் ஒரு வார்த்தை. எனவே கவலையே வேண்டாம், நம்பிக்கை கொள்வோம், நாம் வெற்றி கொள்வோம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ, சூப்பர் சார், கோல்டன் வேர்ட்ஸ், தேங்க்யூ. கிழமை நிகழ்ச்சியில நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். கவலையை விடுங்க பாஸ், இது ஆயிரத்துல ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள். மீண்டும் இன்னொரு எண் 2275250 இந்த எண்களையும் நீங்க கால் பண்ணலாம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நினைவலைகள், நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
6: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
8: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
6: ஹே, இன்னைக்கு FM ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
7: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
6: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
8: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
6: பின்றாங்கப்பா,
9: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
10: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டாம், சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
11: என்ன சொல்ற அந்த அஞ்சு கொலையும் பண்ணதே நான் தான்.
12: வெளியில போக
11: தம்பிய, வெளியே போக விடுற.
6: அதிரதுல
13: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
14: பேசுங்க தொழா நிகழ்ச்சியோட நிறுவனத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கவலை விடுங்க பாஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம். கண்டிப்பா அந்த தலைப்பை ஒட்டி நிறைய பேருக்கு அந்த அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்ட அவங்களோட கருத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ கண்டிப்பா எந்த விஷயமா இருந்தாலும் கவலைப்படுறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்லைங்க. ஏன் கப்பல் கவிழும் போது கணத்துல கை வைக்காதீங்கன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? நீங்க கணத்துல கையை வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க முழுகிடுவீங்க. கையை கண்ணத்துல இருந்து கையை எடுத்து நீண்ட ஆரம்பிச்சீங்கன்னா தான் கரைக்கு வருவீங்க, சரிங்களா? சோ நிகழ்ச்சியை நிறைவாக உங்களுக்காக பாடல் கேட்கலாம் வாங்க, குஷி திரைப்படத்துல இருந்து. சோ இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற

0: வலிமையை எடுத்துக் காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி லக்ஷாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன்ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3ஆம் தேதி நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க

0: வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டிலில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க, 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊன முட்டு இருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18 லிருந்து 70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 வருஷம் கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் 28 மாநிலங்கள்ல இருந்து வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளி பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவை வந்து அப்ப வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட் கிளாத்திங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர் சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார், ஆர்த்தி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐ கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமா பிளாக் பண்ணியிருக்காங்க, கொடுத்தா இன்னும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியக்காக மெடல் பண்ணலான் இருக்கேன்.
0: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரின் முல்லான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. கே ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 9,42,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8 தொடர்வது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
4: ஏன் இப்படி அசடு போல் கற்பனை செய்து கொண்டு சங்கடப்படுகிறாய்? உன் சுதந்திரத்தில் குறுக்கிட நான் யார்? நீங்களாக பார்த்து மைத்ரேயி நீ இப்படி செய், அதை செய்யாதே என்று உத்தரவு போடுங்கள், நான் சந்தோஷமாக இருப்பேன். ஐ ஆம் அட் கிராஸ் ரோட்ஸ் சிஸ்டர். நேற்று நீங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்களா?
5: என்ன நடந்தது? கூட்டம் அதிகமா?
4: எனக்கு

ஒன்றே ஒன்றை தவிர மனசில் வேறொன்றும் பதியவில்லை. பூமாலை குவியலில் பளிச்சென்று கட்சி நிறம்தான் தெரிந்தது. அட, மாலையிலேயே கூட்டா? நீங்கள் புரிஞ்சுக்கல. நான் எதிர்பாராத விதமாக கூட்டம் முடியும் முன்ன தனராஜ் வந்தான். அவன் கொஞ்சம் கூட கூசவோ தெரிந்தால் போல் காட்டிக்கொள்ளவோ இல்லை. எனக்கு என்னமோ போலாயிட்டது. ஞானம் உத்தரத்தை பார்த்து கொண்டு சிரிக்கிறாள். அரசியல் என்றால் மென்மையான உணர்ச்சிகளுக்கு அங்கே இடமே இல்லை என்றாகிவிட்டது. அவன் கூசவில்லையானால் உனக்கும் பிரச்சனை இல்லையே, இதில் என்ன சங்கடம்? நான் இனிமேல் எங்கும் போகப்போவதில்லை. ஆமாம், நான் படித்து கிளாஸ் வாங்கி ஏதேனும் வேலையில் சேர்ந்து கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும்படி வாழ வேண்டும். அதை விட்டு பின்னாக்கு வாசனைக்கு தடம் புரளும் மாட்டை போல் நான் ஏன் போகணும்? நான் இப்போது உங்களை விருப்பத்துக்கு விரோதமாக கட்டாயப்படுத்த போகிறதில்லை. நானே நிற்கிறதாக முடிவாயாச்சு. இனி என்ன உங்களுக்கு? அன்னைக்கு பத்திரிகை பெட்டி வேண்டான்னு காரசாரமாக சொன்னேன், ஒப்புக்கொண்டேன். ஆனால் உங்கள் பேச்சு எப்படி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது. நான் அதை பற்றி எல்லாம் இப்போ பேச போகிறதில்லை. உங்கள் அத்திமேர் காரில் உட்கார்ந்துருக்கார், உங்களை பார்க்கணும்னு அவரை 3 நாள் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அந்த அம்மா என்ன அவ்வளோ மோசமாக இருக்கா? நீங்கள் என்ன அவள் அடிமையா? அம்மை வடுமுகம் சிவக்கிறது. மைத்ரேயி ஒரு கணம் அதிர்ச்சியுற்றார் போல் நிற்கிறாள். அத்திம்பேர், அத்திம்பேரா? மனசு கூவுகிறது. இதோ வரார் பாருங்கோ. ஆமாம், அந்த கடைத்தெரு கூட்டத்தினிடையே அவள் அவரை பார்க்கிறாள். எத்தனை வருஷங்களாகிவிட்டன. முன்முடி நன்றாக மறைந்து வழுக்கையாகியிருக்கிறது. அதே நடுங்கல் உடம்பு, மழுமழுத்த முகம், ஒட்டாத சட்டை வேட்டி, முகம் மலர்ந்து சிரிக்கிறார். அவளால் கற்பனை கூட செய்து பார்க்க இயலாத காட்சி. சௌக்கியமாமா மைத்ரேயி? அத்திமேரே தெரியறதா என்று கேட்கிறார். அவரால் எப்படி கேட்க முடிகிறது? அவள் கண்களை நீர்ப்படலம் மறைக்கிறது. அன்று அவளை படியேறாமல் தற்கொலை செய்து கொள்வதை ஆதரித்தவர், கண்காட்சி மைதானத்தில் அவள் பக்கம் திரும்பினாலே அபவாதம் ஒட்டிவிடும் என்று சென்றவர், இன்று அவள் மீதுள்ள களங்கம் அகன்றுவிட்டதா? ஏ உயர்குலமே, அந்த சிதைவில்தான் நசுக்குண்டு அவள் கண்ணீரை கக்குகிறாள். வைத்தியநாதன், மைத்ரேயின்னு சொன்னபோதே எனக்கு சந்தேகமாக இருந்தது. நம்மூர் வெங்கிட்டு வேறு அன்னைக்கு திருச்சின்னபுரம் மீட்டிங்கில் பார்த்துட்டு வந்து நீதான்னு சொன்னான். உங்கள் அக்கா என்னை பிடுங்கி எடுத்துட்டா. நானும் இவங்க கூட வந்து 3 நாளாக அலையிறேன். அந்த அம்மா படி ஏறாதீங்கன்னு சொல்கிறா போல, அவள் இல்லைன்னு கதவை சாத்தினா. அப்படியா? இருக்காதே. நீங்கள் என்றைக்கு வந்திருந்தீர்கள்? முந்தா நாள் காலமே, நேத்தி பகல். இதை இப்போ அங்கே வீட்டில் பார்த்து விட்டு வரோம். மீட்டிங்குக்கெல்லாம் அவள் வரமாட்டான்னா. அதில் எங்கள் பெண் அவள் தவியாக தவிச்சு தேடி வந்திருக்கோம்னு சொல்கிறேன். அவள் இருக்கும்போது வாங்கோன்னு முடிச்சுட்டா. அவள் இருக்கும்போதுனா எப்போ இருப்பார்னா அதுக்கு பதில் கிடையாது. அத்திமேர், உங்களுக்கு விஷயம் தெரியாது. அவர் எனக்கு எல்லாம். நீங்கள் இப்போது வாருங்கள், வீட்டில் போய் பேசலாம். வண்டியில் அவள் ஏறி அமருகிறாள். 1 மைல் தொலைவு உள்ள காலனியை நோக்கி வண்டி விரைகிறது. மைத்ரேயி கனநேர நெகிழ்ச்சியின் விளைவில் பழைய இடிபாடுகளை ஒதுக்கிவிட்டு புதிய மாளிகையை சமைக்கிறாள். இரத்த தொடர்பு என்பது இதுதானா? அக்கா, அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று மனம் ஏன் கட்டுக்கடங்காமல் குதிக்கிறது? அந்த மாடிக்கூடம், ஊஞ்சல், மாமரங்கள், இரவை கிணறு. எத்தனை வருஷங்களான பின்பு இந்த நெகிழ்ச்சி. கார் வீட்டின் முன்பு வந்து நிற்கையில் வீடு பூட்டியிருப்பதை பார்க்கிறாள் மைத்ரேயி. ஞானம் அவர்களுடைய சந்திப்பை தவிர்க்க வேண்டும் என்றே போயிருக்கிறாள் என்று புரிகிறது. எதிர் வீட்டிலிருந்து சாவி வாங்கி வந்து கதவை திறக்கிறாள். வாங்க வாங்க அத்திம்பேர். உள்ளே அவர்கள் வந்து அமர்ந்ததும் அத்திம்பேர் ஸ்ரீனிவாசனிடம், உடனே கூட்டின்னு வந்துடுங்கன்னு துடிச்சா சார், ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ரோசப்பட்டுண்டு இப்படியா வர்மம் வச்சுப்பா? இவளை தோல் மேல் போட்டு வளர்த்தவன் சார் நான். அத்திம்பேருக்கு கண் கலங்குவதைக் கண்டு அவள் அதிசயிக்கிறாள். ஸ்ரீனிவாசன் உடனே, சார்தான் மாம்பாக்கம் சுதந்திர கட்சிக்கு கன்வீனர், எனக்கே அவர் உங்கள் உறவுன்னு சொன்னதும் சர்ப்ரைஸாக இருந்தது. நீங்கள் இப்போ ரொம்ப கிட்ட வந்துட்டே என்று விவரிக்கிறான். அதென்னமோ, இத்தனை நாள் எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம். இனிமே உன்னை இப்படி அனாதையாக நான் விடப்போவதில்லை. மைத்ரேயி உதட்டை கடித்து கொள்கிறாள். எனக்கு எப்படியும் படிப்பை முடிக்கணும். இப்போ எங்கும் வரதுக்கில்லை. என்னம்மா படிப்பு படிப்புன்னு? நீங்கள் உங்கள் புத்திக்கும் திறமைக்கும் பரீட்சை ஒரு பெரிய பிரமாதமா? பரீட்சையை பற்றின கவலையை விட்டு தள்ளுங்கோ. பிப்ரவரிக்கு மேலே மார்ச் இருக்கு. இந்த வருஷம் இல்லாட்டா அடுத்த வருஷம் ஊதி தள்ள போகிறேன். அதை விட பெரிய பொறுப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் நாங்கள் என்று ஸ்ரீனிவாசன்

0: புகழ்ச்சி வீணையை மீட்டி விடுகிறான். அதன் நாதத்தில் மாயம் இருக்கிறது. அதானே, எதற்கு நீ இங்கிருந்து பஸ்ஸில் காலேஜுக்கு போயிட்டு கஷ்டப்படணும்? ஹாஸ்டலில் சேரலாம், இல்லாட்ட மட்ராஸில் உனக்காக ஒரு குடித்தனம் போட்டுடலாம்னு அப்பவே சொல்லிட்டா உங்க அக்கா. எங்களுக்கு பிள்ளையா குட்டியா, உன்னை விட்டா யார் இருக்கா? யார் வந்து உன்மேல உரிமை வச்சுட்டு எதுக்கு அதிகாரம் பண்ணணும் என்று கேட்கிறார் அத்திமேர். மைத்ரேயி ஆத்திரத்துடன் இரண்டு சொற்கள் பேசும் முன்பு வாயிலில் ஞானம் வருவது தெரிகிறது. புன்னகையுடன் உள்ளே வந்து அமருகிறாள். குழந்தையை கூட்டின்னு போகலாம்னு வந்திருக்கேன். உண்மையில் எனக்கு பார்த்ததும் துண்டு நுனியால் அத்திம்பேர் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். மைத்ரேயி ஆமாம் இல்லை என்று தலையை மட்டும் மாட்டுகிறாள். அதற்கென்ன, வீக்கெண்டில் போய் இருந்துட்டு வாயேன், எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை, குட்டின்னு போங்கோ என்று கூறுகிறார் ஞானம். அத்திம்பேர் வெடுக்கென்று, யாருக்கு யார் ஆட்சேபம் சொல்றது? நான் இப்பவே கூட்டின்னு போகலைன்னா அவ என்னை இருக்க விட மாட்டா என்று உறுதியாக கூறுகிறார். நான் நாளைக்கு சாயங்காலம் வரேன் அத்திம்பேர், நிச்சயமாக. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் எனக்கு பேச்சு திறன் மற்றும் சில தகுதிகள் இருக்கலாம், அதை வைத்து கொண்டு கட்சிக்கு ஏதேனும் நன்மை தேடலாம் என்று நீங்கள் விரும்புவதிலும் தவறில்லை. ஆனால் நான் உங்கள் கட்சியில் ஒட்டி நிற்பேன் என்று மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியல. நான் ஒட்டாமல் நின்று தராதரம் பார்க்கணும்னு ஆசைப்படுவதை நீங்கள் வெட்டிவிடக்கூடாது. நான் உங்களுக்காக உங்கள் கட்சிக்காக பேசலாம் என்றே நினைக்கிறேன். தார்மீகம் என்று சில கொள்கைகளில் நீங்கள் சாய்வதாலும், நான் பிறந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மை பெற்றிருப்பதாலும் அந்த கட்சியில் சிலரேனும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நான் நினைப்பதால் நிச்சயமாக என் ஒத்துழைப்பை தருகிறேன். ஆனால் அதற்காக என்னை விலைக்கு வாங்குவதாக மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஞானம் அவளுடைய பேச்சை கேட்டு வியப்படுகிறாள். ஏனம்மா இப்படியெல்லாம் தப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி யாரும் யாரையும் விலைக்கு வாங்க முடியாது. உங்கள் ஒத்துழைப்பை கொடுப்பதாக சொல்கிறேளே, அதுவே சந்தோஷம். அப்போது நாளைக்கு கார் கொண்டு வரட்டுமா? நீங்கள் மாம்பாக்கம் போகலாம், அப்படியே ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். நான் இப்போவே கூட்டின்னு போகலாம்னு வந்தேன். இல்லை அத்திமேர், நாளை கழித்து மறுநாள் காலமே பஸ் ஏறி மாம்பாக்கத்துக்கு சாப்பிடவே வந்து விடுகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பல நாடுகள் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொண்டுள்ள சூழலில் உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்திய பொருளாதார வளர்ச்சியுடன் ஸ்திரத்தன்மை, நம்பிக்கை, நிலைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றை ஒருங்கிணைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க ராணுவ பணியாளர் பேச்சுவார்த்தை ஹவாயில் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதியின் துணைத் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்க ராணுவ பசிபிக் பிரிவின் துணைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் ஓவல் ஆகியோர் தலைமை தாங்கிய பேச்சுவார்த்தையில் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், ராணுவ ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. ஸ்லோவேனியாவில் புதிதாக நியமிக்கப்பட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டோன் கைசருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சியாட் நகரில் இன்று நடைபெற்ற மாம்பழ திருவிழாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் அல்போன்சோ மற்றும் கேசர், ஆந்திர பிரதேசத்தின் பங்கனப்பள்ளி மற்றும் ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தின் லங்ரா மற்றும் தசேரி, குஜராத்தின் ராஜபுரி ஆகிய மாம்பழ

நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது. பஞ்சாபில் உள்ள பெரோஸ்பூர் பாசில்கா சாலையில் இன்று காலை நடந்த விபத்து ஒன்றில் லாரி மீது வாகனம் மோதியதில் 8 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 22 பேர் சிகிச்சைக்காக பெரோஸ்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எபோலா வைரஸ் பரவல் காரணமாக கடந்த 21 நாட்களில் காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்த அல்லது அந்நாடுகளில் தங்கியிருந்த வெளிநாட்டினர் வருகைக்கு மொரிஷியஸ் தற்காலிக தடை விதித்துள்ளது. இதனிடையே மொரிஷியஸில் ஜூலை மாதம் நடைபெற இருந்த 18வது அமெரிக்க ஆப்பிரிக்க வணிக உச்சி மாநாட்டை ஒத்திவைக்குமாறும் அந்நாட்டு அரசு கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கலந்திருக்கும் நேயர்களுக்கு இனிதொரு மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தீபா. சரி, மகளிர் கான ஷோ, மகளிர் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஒரு மணி நேரம் உங்களோட பாட்டில் கேட்க போறீங்க. ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275250 என்ற எண்கள். உங்களுக்காக ஒரு ஷார்ட் சின்ன சாங் காதலன் திரைப்படத்துல வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: ஹாய் சேக்ரிய மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பாடல் கேட்கறதுக்காக நம்மளோட ஃபர்ஸ்ட் நேர் வந்திருக்காங்க. யாருங்க தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க யாருங்க இருந்து?
2: செஞ்சில இருந்து கலைமணி பேசுறேன்
1: மேம். ஓகே கலைமணி மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
2: படம் வந்து தாஸ் சக்க போடு போட்டானே சவுக்கு கண்ணால் அந்த சாங் மேம்.
1: யாருக்காக இந்த பாடல் கேக்குறீங்க? இந்த பாட்டு அதுவும் அது ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு இதுவா இருக்கே. கலைவாணி மேடம்காக இந்த பாடல் நான் கொடுக்கறேன், பட் எதுக்காக இந்த பாடல் கேக்குறீங்க?
2: நல்லா இருக்கு மேம் இந்த பாட்டு, அதனால கேக்குறேன்.
1: ஓகே எனர்ஜெட்டிக்கா ஒரு சாங் கேட்டிருக்கீங்க, தேங்க்யூ.

0: நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 1:21, 21 மணித்துளிகள்ல பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம். நல்லா இருக்கேன் பர்வீன் மேடம், சொல்லுங்க என்ன பாடல் குடுக்கலாம்?
2: எனக்கு வந்து செம்பருத்தி படத்துல
1: இருந்து செம்பருத்தி பூ வச்சு டிப்ஸ் சொல்லுங்க எங்களுக்கு.
2: செம்பருத்தி பூ வச்சா நம்ம கொஞ்சம் கண்ணுக்கு குளுமை பார்க்கும் போது அந்த செம்பருத்தி பூவையோ இலையோ வெண்ணில போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு தலைக்கு தேய்ச்சி குடுத்தா ஷாம்பு மாதிரி வரும், கொஞ்சம் நிற வரும்.
1: இல்ல
2: கொஞ்சம் ஆமா அந்த இலைக்குள்ள அந்த இலைய கொஞ்சம் வெண்ணில கொதிக்க வச்சு அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் தலைக்கு தேய்ச்சி
1: பாருங்களேன்,
2: நிற வரும் கொஞ்சம். அதுல
1: சூப்பர் சூப்பர் பர்வீன் மேடம்.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: ஹாய் ஸ்னேக்தி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து உங்களோட விருப்ப பாட்டில் கேட்கணும் அப்படின்னா, இது வந்து பெண்களுக்கான ஸ்பெஷல் ஷோ. அவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி விருப்ப பாட்டில் கேட்க போறாங்க. ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271176 மற்றும் 2275250.

0: ஹாய் ஸ்னேக்தி மகரி, உங்க சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 1:21, 21 மணித்துளிகள்ல பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: வாழப்பட்டாமலை கலா பேசுறேன்.
0: ஓகே கலா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: புது
0: பாட்டு படத்துல இருந்து நினைச்சேன். விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரிய ஹர.
1: ஹாய் சேகரியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 1:27:38 மணித்துளிகளில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் அம்மா. வணக்கம.
1: வணக்கம் மேடம், சொல்லுங்க என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு? யார், எங்கிருந்து?
2: அவன்தான் மனிதன் அந்த பாடல் வேணும். அவன்தான் மனிதன் படத்திலிருந்து ஆட்டி விட்டான் யாரோ. அதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் வந்துட்டு ஜோதி,
1: ஜோதிமணிநாதன் பிள்ளையாருக்கு போகணும். ஓகே ஜோதிமணிநாதன் மேடம், உங்களோட விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கீங்க அவன்தான் மனிதன் திரைப்படத்துல இருந்து. தேங்க்யூ,
2: நன்றி அம்மா. நன்றிடா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஐசக்தி மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில பலர் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர் யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க மேடம், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
1: முத்தியால்பேட்டையில
0: இருந்து கேட்டிருக்காங்க இந்த பாடல். உங்களுக்காக பாடல் வந்து கேக்கலாம். நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 1:39, 18 மணித்துளிகள்ல பாடல் வருது. கேட்கலாம் வாங்க. ஆடுகளம் திரைப்படத்துல இருந்து

0: சாய்ஸ் நேக்ரே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர் யார் இங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் ஹேமலதா மேடம். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து பாசம் படத்துல இருந்து ஜல் ஜல் ஜல் எனும் சலங்கை ஒளி கல கல கலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் சாலைகளே. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க மேம், ரொம்ப நல்லா இருக்கும்.
0: உங்க பாடலுக்காகவே நாங்க இந்த பாடல் கொடுக்கறோம். எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல. ஓகே,
1: ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு
0: என்ஜாய் பண்ணுங்க. இது ஃப்ரம் ரெயின்போ பொதுவாய் 102.8.

0: பாய்ஸ் டேக்லயே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 1:48 ஆயிடுச்சு எக்ஸாக்டா. சோ நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க வந்திருக்கூடிய அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: நன்றி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நேர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான மதிநேர வணக்கத்துடன் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. ஆஹா, மதிய நேரம் அப்படின்னாலே நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இதமாக தூங்கலாமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அப்படி நம்ம தூங்கலாம்னு நினைக்கும் போது நம்மளோட எஃப்எம் ரெயின்போவை டியூன் பண்ணால் அதில் இனிமையான பாடல்களை கேட்டுகிட்டே தூங்கலாம் அப்படின்னு நினைக்கலாம்.

0: அந்த இனிமையான பாடல்களும் கொஞ்சம் பழமையான பாடல்களாக இருந்தால் இன்னும் சூப்பர் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இனிமை கலந்த பழமையான பாடல்களை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில். முதல் பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியது ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 1968 கே சங்கர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் வெளிவந்த குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஜெய்சங்கர், எல் விஜயலட்சுமி மற்றும் பலர் நடித்து 1966 வெளிவந்த ஒரு அற்புதமான திரைப்படமான இருவள்ளுவர்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்க போறோம். கேட்டுட்டு வாங்க. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியது.

2:28:33 அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த டைமில் நம்ம காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்ருக்கீங்க. இனிமையும் பழமையும் கலந்த பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் அடுத்த பாடல் கேட்கலாம், வசந்த மாளிகை திரைப்படத்தில் இருக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

இரண்டு மணி 36:42 நொடிகள்ல காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்லா ஈஸ்வரி இணைந்து பாடியது எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக.

0: நேர்களே, இன்று மாலை 5:30 நமது முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி பெத்தசெட்டுப்பெட் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வே நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்றுவலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்றுவலி நீங்கிடும்.
2: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: 2:45 நிமிடம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள 46 நிமிடம் ஆயாச்சு. ஸோ நம்ம இருக்கும் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில இப்ப அடுத்ததா ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் தான் கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியது எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है।
1: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
3: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துச்சு. சோ லாஸ்ட் சாங் உங்களுக்காகவே வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எதிர்நீச்சல் திரைப்படத்துக்காக

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லோருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிறது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இது உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே இருக்கிற ஸ்பெஷல் ஷோ தான் நம்ம ஷோ. ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் அசைன்மெண்ட் ப்ரெஷர், இன்டர்னல் மார்க்ஸ், டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ரெடியா? இப்போ நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில் ஒரு ஃபன்னான கேம் தான் விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னா டங் ட்விஸ்டர். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், அதை நீங்க ஸ்பீடா 3 times சொல்லணும். கேம் ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? நீங்க ரொம்ப ஜாலியா விளையாடலாம், இன்ட்ரெஸ்டா விளையாடுங்க. அதுக்கு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2275230. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 என்னையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு. விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் பாடலை.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள்.

0: அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ், பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்கு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். இப்ப நம்ம ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, யாரு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ ஹலோ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அபிஷா, திருக்கோயிலூர்ல இருந்து பேசுறேன்.
1: சூப்பர் அபிஷா, நம்ம என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க?
2: நான் பிஇ சைபர் செக்யூரிட்டி படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர்.
1: சூப்பர் சூப்பர் அபிஷா. அப்புறம் காலேஜ் எல்லாம் எப்படி போகுது உங்களுக்கு?
2: நல்லா போதா சரி உங்களோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? யாரு என்னன்னே தெரியாத இடத்துக்கு போனோம். இன்னும் எப்படி சொல்லிட்டீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இது ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு கிடைச்சிட்டாங்களா? சூப்பரா போச்சு. கிளாஸ்லாம் வந்து எடுத்துறாங்க. நீங்க எப்படி
1: இன்னைக்கு நம்ம ஷோல் கல்லூரி புகழ் நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ரெடியா?
2: ரெடி.
1: சரி, உங்களுக்கான சென்டென்ஸ்: ரெட் லாரி, ப்ளூ லாரி. இது வந்து ஸ்பீடா நீங்க வந்து 3 டைம்ஸ் சொல்லணும்.
2: ஓகே,
1: ரெடி?
2: ரெட் லாரி, ப்ளூ லாரி, ரெட் லாரி, ப்ளூ லாரி, ரெட் லாரி, ப்ளூ லாரி.
1: இது சூப்பர் அபிஷா, சூப்பர். சில பேருக்கு டங்க் ட்விஸ்ட் ஆகும், உங்களுக்கு பரவாயில்ல, சமயம் வந்துருச்சு. சரி, இன்னொன்னு நீங்க சொல்றீங்களா?
2: ஆம்.
1: இது நான் சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கும். குட் பிளட், பேட் பிளட். எனக்கு சொல்லும் போதே கொஞ்சம் ட்விஸ்ட் ஆச்சு நாக்கு. சரி, நீங்க சொல்லுங்க.
2: குட் பிளட், பேட் பிளட், குட் பிளட், பேட் பிளட், குட் பிளட், பேட் பிளட்.
1: ஸ்பீடா சொல்லணும், ஒன் டைம் சொல்லுங்க.
2: குட் பிளட், பேட் பிளட், குட் பிளட், பேட் பிளட், குட் பிளட், பேட்
1: பிளட். சாம அபிஷா, சரி சூப்பரா சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நீங்களும் இது இந்த மாதிரி என் கூட சேர்ந்து ஃபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2272530. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413. என்னையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு சூப்பர் சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நேரம் 3:18. ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ
3: ஹலோ,
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் போனா அரியாங்குப்பம் கால் பண்றேன்.
2: ஹாய் போனா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன இயர்?
3: ஒரே
2: வேர்ட்ல முடிச்சிட்டீங்களே. சரி, உங்களுக்கு வந்து காலேஜ் லைஃப் நல்லா இருக்கா இல்ல ஸ்கூல் லைஃப் நல்லா இருக்கா, எது உங்களுக்கு உங்களை பொறுத்தவரை கேட்டா எப்படி சொல்லுங்க, என்ன சொல்வீங்க? அப்படியா, சூப்பர். எனக்கும் அப்படிதான், இன்னை வரைக்குமே நான் ஸ்கூல் லைஃப் மிஸ்
3: பண்றேன்.
2: சூப்பர் போனா, சூப்பர். அப்புறம் உங்க காலேஜ் லைஃப்ல ஏதாவது மறக்க முடியாத விஷயம்னா என்னது?
3: மறக்க முடியாத நிமிஷம்னா வந்து ஒரு தடவை கிளாஸ் கட் பண்ணிட்டு சிங்காக்கு போனோம். அந்த நேரம் பார்த்து எங்க சார் எடுத்தாப்ல வந்து அவரும் டிக்கெட் வாங்கினார் மாட்டிக்கிட்டோம்.
2: செமையா இருக்கு போனா ஸ்டோரி. இந்த சம சம காலேஜ் எல்லாம் கட் அடிக்கிறீங்க, பெரிய ஆளா இருக்கீங்க போல இருக்கே. காலேஜ் எல்லாம் கட் அடிக்கிறீங்க, பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்கே. சூப்பர் ரோனா, சூப்பர். சரி, இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ரெடியா, கேம் குள்ள போயிடலாமா? சரி, உங்களுக்கான கேம் ரொம்ப ஈஸியான, நம்மளாம் சின்ன வயசுல சொன்ன சென்டென்ஸ் தான். யாரு தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச சட்டை. எனக்கே இதாவது. சரி, நீங்க சொல்லுங்க, ஸ்பீடா சொல்லணும், 3 times. ஓகே, சூப்பர் சூப்பர் போனா, சம சமையா சொன்னீங்க. சரி, இன்னொரு உங்களுக்காக ஒரு டங் ட்விஸ்டர் ரெடியா இருக்கு. ரெடியா
3: சொல்லுங்க.
2: ரெட் லாரி, ப்ளூ லாரி.
3: ரெட் லாரி, ப்ளூ லாரி.
2: ஆமா, இது நீங்க வந்து ஸ்பீடா 3 டைம்ஸ் சொல்லணும்.
3: ஓகே. ஓகே
2: ஓகே, ரெடியா?
3: ரெடி
2: ரெடி.
3: ரெட் லாரி, ப்ளூ லாரி. ரெட் லாரி, ப்ளூ லாரி. ரெட் லாரி, ப்ளூ லாரி.
2: ஸ்பீடா சொல்லுங்க பாப்போம், ஒரு தடவை நிறுத்தி சொல்ல கூடாது, ஸ்பீடா சொல்லணும்.
3: ரெட் லாரி, ப்ளூ லாரி. ரெட் லாரி, ப்ளூ லாரி.
2: உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: தொலைக்காட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், அதை நீங்க ஸ்பீடா 3 times சொல்லணும். அதை நீங்க இது பண்ணா உடனே FM ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2272730. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 என்னையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இதோ உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, யாரு எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ
1: ஹலோ
0: மேடம். ஹலோ, ஹாய், எங்க இருந்து யாரு எங்க இருந்து பேசுறீங்க
1: மேடம்? நான் கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: கடலூர்ல இருந்து. உங்க பேர் என்ன?
1: என் பேர் கிருபா மேடம்.
0: கிருபா, ஓகே. கிருபா, காலேஜ்ல என்ன படிக்கிறீங்க, என்ன இயர்?

0: மேடம் நான் கடலூர் செயின்ட் ஜோசப் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன் மேடம்.
1: ஓகே ஓகே. என்ன என்ன டிகிரி படிக்கிறீங்கன்னு கேட்டேன்.
0: பிசிஏ பிசிஏ ஃபைனல் இயர் மேடம்.
1: ஓ ஓகே ஓகே கிருபா. சரி, உங்க காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது?
0: நல்லா போயிருக்கு மேடம்.
1: சரி, நீங்க அந்த காலேஜ்ல எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்? நல்லா ஜாலியா பேசுற ஸ்டூடெண்டா இல்ல அமைதியா இருக்க ஸ்டூடெண்டா?
0: ஜாலியாவும் பேச மாட்டேன் மேடம், அமைதியாவும் இருக்க மாட்டேன் மேடம்.
1: என்ன எந்த லிஸ்ட்லயும் சேர்த்துக்காதீங்க. அதான
0: நம்மளா நடு பெஞ்சு மேடம்.
1: நடு பெஞ்சு
0: இல்ல, தாக்கலாம் இல்ல. ஆமா, சென்டர் பெஞ்சு.
1: ஓ சூப்பர் சூப்பர் கிருபா. உங்களுக்காக ஒரு சென்டென்ஸ் ரெடியா இருக்கு. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட
0: முட்டை. என்ன மேடம் பண்ணும்?
1: இத நீங்க வந்து 3 டைம்ஸ் சொல்லணும் ஸ்பீடா.
0: ஏன்
1: என்னாச்சு கிருபா?
0: இன்னொரு
1: சொல்லணும். இன்னொரு டங் ட்விஸ்டர் ரெடியா இருக்கு. ரெடியா? ஓகே. குட் பிளட் பேட் பிளட்.
0: சரியான
1: உங்களுக்காகவே ரெடியா நாங்க வச்சிருக்கோம்.
0: குட் பிளட் பேட் பிளட். சாரி மேடம், ஜிக்ஸ் ஆகும். நான் ஸ்கூல்ஸ்லயே நான் ட்ரை பண்ணிருக்கேன் இந்த இது, ஆனா ரொம்ப டஃப் இது.
1: சரி சொல்லுங்க நீங்க ரெடியா.
0: குட் பிளட் பேட் பிளட். குட் பிளட் பேட் பிளட். குட் பிளட் பேட்
1: பிளட். பிளா பிளா தான் என் காதுல விழுது. சரி நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்க.
0: குட் பிளட் பேட் பிளட்.
1: ஆ சொல்வீங்களா? உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் ரெடியா இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8. இன்றும் உங்கள் மனதோடு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள். 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா,
4: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக
6: விடுற, வெளியே போக விடுற.
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நேரம் 3:50. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில டங் ட்விஸ்டர் கேம்ல கலந்துகிட்ட எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சிரிச்ச இந்த சிரிப்பு அடுத்த வீக் ஃபுல்லா உங்க முகத்துல எப்பயுமே இருக்கட்டும். இதோ உங்களுக்காக சூப்பரான சாங்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புவது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है।
1: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से लगातार चल रहे हैं। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
3: நேர்கள் கவனத்திற்கு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழா இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழாவின் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிக்கு அனைவரும் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஷோவான கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நான் உங்க ஆர்ஜே சீனு தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு மீண்டும் நம்ம எல்லாரையும் கட்டி போட வந்தாச்சு நம்ம ஃபேவரட் ஷோ கட் கேமரா ரோலிங். அதாவது வாழ்க்கையில எவ்வளவோ டென்ஷன் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் நம்ம ரசிச்ச காமெடி எல்லாம் காதுல விழுந்தா மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதுக்கான ஸ்பேஸ் தான் இந்த ஷோ. இன்னைக்கு நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா காமெடி டைலாக் இருக்கு. இதுல எந்த டைலாக் வருதோ அதை வந்து நாங்க இங்க உங்களுக்கு பிளே பண்ண போறோம். அப்புறம் என்ன, டக்குன்னு எங்க லைனுக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு நீங்க போன்ல வந்து அந்த காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரியே பேசி அந்த டைலாக்ல இருக்கிற ஒரிஜினல் ஃபீலை ரீக்ரியேட் பண்ணி காட்டணும். சவால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சவால் தாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. இன்னைக்கு ரவுலட்ல முதல்ல என்ன காமெடி வரப்போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என் கூட எந்த ஆர்ஜே ஸ்டுடியோல இருக்காங்கன்றது நாம தெரிஞ்சுக்கலாம். யார் இருக்கிறது என் கூட?
1: ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் சொல்லிட்டு நானும் வந்தாச்சு கட் கேமரா ரோலிங் ஷோல. உங்க ஆர்ஜே லாவண்யா.
0: ஆமா லாவண்யா, ரெடியா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரெடியா இருக்கு.
0: இருக்கிற பில்டப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காமெடி கிளிப்பிங் வேற மாதிரி இருக்கு.

0: அப்படிதான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எப்படி கொடுத்தாலும் நம்மளோட நேயர்கள் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு என்ன டைலாக்கா இருக்குன்னு உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன்.
1: கண்டிப்பா அந்த காமெடி கிளிப்பை கேட்டுலாம். நேயர்களே, இந்த காமெடி கிளிப்பிக்ஸ் கேட்டீங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு நீங்க நம்முடைய நிகழ்ச்சியில பேசி காட்ட போறீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு காமெடி கிளிப்பிங்ஸ் திரும்பவும் ஒரு வாட்டி பிளே பண்றேன், நல்லா கேட்டுக்கங்க. என்ன லாவண்யா, காமெடி கிளிப்பை கேட்டிங்களா?
0: கேட்டேன் கேட்டேன்.
1: ஹலோ லாவண்யா, நான் உங்களை வந்து சென்னையில் மீட் பண்ணியிருக்கேன் என்ற மாதிரி உங்களை பார்த்துலாம் யாராவது இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா?
0: வணக்கம்.
1: ஹலோ,
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
2: அரந்தாங்கில இருந்து பேசுறோம்.
1: அரந்தாங்கில இருந்து பேசுறீங்க. ஹலோ மிஸ்டர் ஐயப்பன், நாங்க உங்ககிட்ட இங்கே பேசிருக்கோமே. ஓகேங்களா, டயலாக் கேட்டிங்களா?
2: இல்ல, ஒரு வாட்டி போடுங்க,
1: ப்ளே பண்ணிறேன். கேக்குறீங்களா? சார் கேட்டீங்களா? ஒன்னு கேட்டீங்க, இன்னொன்னு கேட்டுறீங்களா? ஐயப்பன் சார், இதே மாதிரி உங்களை பார்த்துலாம் யாராவது கேட்டிருக்காங்களா?
2: இல்ல இல்ல,
1: கேக்கலையா?
2: யாரோ அப்படிலாம் கேக்கல.
1: யாரோ அப்படி கேக்கலாம்னா இப்ப நாங்க கேட்க போறோம். ஓகேங்களா, ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடி,
1: பேசலாமா?
0: கட் கேமரா ரோலிங்.
2: ஆயிரம் ஆயிரம் இந்தியன் ஃபிஷ். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். இதுதான் எனக்கு செலவு வைப்பாங்க.
1: காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க.
2: காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் ஒன்னு புரியலையே.
1: இன்னொரு டயலாக் வாங்க. ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன்.
2: இன்னும் ஒரு வாட்டி போடுங்க. அந்த
1: இன்னும் ஒரு வாட்டியா?
2: அந்த ரெண்டாவது டயலாக் போடுங்க.
1: அந்த ரெண்டாவது டயலாக்ங்களா? ஓகே. கேட்டிங்களா?
2: கேட்டோம்.
1: சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன், டெல்லியில நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு மண்டேல முடிந்தது, இப்ப முடியல.
1: ஹவ் டு மீட் யூ? நைஸ் டு மீட் யூ.
2: நைஸ் டு மீட் யூ.
1: நாங்களும் வந்து நைஸ் டு ஸ்பீக் வித் யூ.
2: நானும் நைஸ் டு மீட் யூ.
1: ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எனக்கு சொல்லிட்டு இருங்க. ஓகே ஓகே, சூப்பர் சார்.
2: இப்ப நானா ஒரு டயலாக் பேசுறேன்.
1: என்ன பேச போறீங்க?
2: கண்ணா, பண்ணிங்கதான் கூட்டமா வரும்.
1: யாரு சொல்றீங்க?
2: சிங்கம், சிங்களாத்தான் வரும்.
1: நீங்க யாரு?
2: அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதானா? கரெக்டா முடிச்சிட்டீங்களா?
2: முடிச்சேன்.
1: ஓகே சார், சூப்பர். நம்மளுடைய நிகழ்ச்சி துவக்கமா நல்லா பேசினீங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியில நீங்களும் இந்த காமெடி கிளிப்பிங்ஸ் வந்து பேசி அசத்தனா உடனே நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற

0: நேயர்களின் கவனத்திற்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழா இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பும் நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழாவின் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் தலைமையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை கதிர்காமத்தில் ஆடிட்டோரியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அனைவரும் தவறாமல் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை

0: இந்த லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
0: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: டைமிங் காமெடினா அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு. நீங்க அதை கரெக்டா பேச நாங்க இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் டேக் ஒன் ஷாட் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு நாங்க எந்த காமெடி கிளிப்பிங்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்கோம்ன்றது நம்ம நேரில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்காக திரும்ப அதை ஒரு டிப்ளே பண்றோம். ஓகே, காமெடி கிளிப்பிங்ஸ் கேட்டிருப்பீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சி பேசுறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க, நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருக்கிறது பேசுறீங்க?
4: மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
4: நீங்க
3: என்ன சந்திரசேகர் சார், கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
3: ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கிறேன். மனசுக்குள்ள
3: திரும்ப ஓகே சந்திரசேகர் சார், கேட்டீங்களா?
4: கேட்டேன்.
3: இப்ப நான் கிளியர் ஆயிட்டீங்களா?
4: ஓகே, ஓரளவுக்கு பேசிடுவேன்.
3: ஓரளவுக்கு இல்ல, நல்லா பேசணும். ஓகேங்களா?
4: ஓகே
3: ஓகே, ரெடி,
5: கட் கேமரா ரோலிங்.
4: ஹலோ ஹலோ, ஐ எம் ராமசாமி, ஹவ் ஆர் யூ? நான் உங்களை டெல்லியில பார்த்தேன். அப்ப உங்க தலையில முடி இருந்தது மாதிரி, மொட்டை இல்ல. ஐ எம் ப்ளீஸ் டு மீட் யூ.
3: அப்புறம்
4: திஸ் இஸ் ராமசாமி. இதெல்லாம் அரசியல சாதாரணமாப்பா.
3: நாங்க போடாத போட்டு எங்களுக்கு நீங்க சிரிச்சு காட்டிட்டீங்களே.
4: இது ரொம்ப பெருசா இருந்தது, எனக்கு இவ்வளவுதான் வந்தது, அதனாலதான்.
3: ஓகே ஓகே, சூப்பர் சார், செம்மையா ட்ரை பண்ணீங்க.
4: இது வந்து வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல பேசிக்காம
3: பேசுங்க பேசுங்க.
4: சிரிச்சுட்டே, ஹலோ ராமசாமி, ஐ எம் கிளாட் டு மீட் யூ. அடுத்து அழுதுகிட்டே, ஹலோ ராமசாமி, ஐ எம் கிளாட் டு சீ யூ. அடுத்து கோபமா, ஹலோ ராமசாமி, ஐ எம் கிளாட் டு மீட் யூ.
3: ஓகே சார், சூப்பர், நல்லா ட்ரை பண்ணீங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
4: தேங்க் யூ.
3: நன்றி நன்றி நன்றி சார், நன்றி சார்,
5: நன்றி சார். நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழா.

0: கலைஞர்களை சந்திப்போம். ஒரு புதிய முன்னெடுப்பு நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் தலைமையில் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: நேரம் 4:18:35 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் காமெடி கிளிப்பிங் தான் வந்து பிளே ஆயிட்டு இருக்கு. நம்ம நேயர்கள் ரொம்ப ஆர்வமா பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக எந்த நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். சொல்றது யார், எங்கிருந்து?
3: தண்டபாணி.
0: ஆஹா, தண்டபாணி சார், ரெடியா இருக்கீங்க ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸோட?
2: நீங்க ரெடியா இருக்கீங்களா இல்ல இந்த காமெடி கிளிப்பிக்ஸ் வந்து நாங்க திரும்ப உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம்?
0: ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நீங்க திருப்பி எல்லாம் ப்ளே பண்ண வேணாப்பா.
2: ஓகே சார்.
0: கட் கேமரா ரோலிங்.
3: ஹலோ ராமசாமி, சாட் வித் யூ. உங்களை நாம டெல்லியில மீட் பண்ணிருக்கோம். அப்ப உங்களுக்கு மண்டையில முடி இல்ல, முடி இல்ல, இப்ப மண்டையில குடி இல்லங்க. ஹலோ,
2: நைஸ் டு மீட் யூ.
3: மீட்டி
2: நைஸ் டு மீட் யூ. அரசியல் நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில பங்கேற்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

நேயர்களின் கவனத்திற்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழா இளைஞர்களை சந்திப்போம். ஒரு புதிய முன்னெடுப்பு நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் தலைமையில் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் இதில் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேர்களே, நீங்க இன்னும் உங்க டேலண்டை வெளியே கொண்டு வரலையா? உங்க வாய்ஸ் மாடுலேஷனுக்காக தான் நாங்க இங்க ஷோல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க நடிப்பு திறமைக்கு ஒரு மேடை கட் கேமரா ரோலிங்க்கு உடனே கால் பண்ணுங்க. இது வெறும் பொழுதுபோக்கு இல்லைங்க, உங்களுக்கான சவால். நாங்க போடுற டைலாக நீங்க பேசி அசத்த போறீங்க. அந்த வகையில இப்ப டைலாக் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நேர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? அப்புறம் மேடம் சொல்லுங்க.
1: மண்டையில முடி இருந்தது, மொட்டை இல்ல.
0: அப்புறம்
1: அரசியல் இதெல்லாம் சாதாரணமா
0: அதை நாங்க சொல்லவே இல்லை.

0: பத்தியே நிறைய செல வைப்பாங்க. காலேஜ் பசங்கள்லாம் என்னை பத்தி நோன்ஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் வரலாறு.
1: ஒரு புதிய வரலாறு வந்து எழுத போறீங்க நீங்க இல்லீங்களா? ஓகே மேடம், சூப்பர்
0: மேடம்.
1: சரிங்க சரிங்க மேடம், ஓகே சூப்பர், நல்லா பேசுறீங்க,
2: நல்லா ட்ரை பண்ணுங்க மேடம்.
0: ஓகே, தேங்க் யூ.
1: ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
0: நன்றி
1: நன்றி.
2: ஓகே சீனு, இருங்க இருங்க இருங்க இருங்க, எங்க நீங்க தப்பிச்சு போலாம்னு பாக்குறீங்க?
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னா
2: இப்ப வந்து நீங்க எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கீங்க, ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன் அப்படின்றது. நீங்க அந்த மாதிரி, நீங்க அதாவது உங்களை வந்து யாரும் கேட்கல, நீங்க அந்த மாதிரி யாராவது தெரியாதவரை
1: பாத்தீங்கன்னா, அப்படியே நான் பாத்துருக்கேன் நிறைய பேரை. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும், ஒரு சந்தேகமாவே இருக்கும், இவங்க கிட்ட கேட்கலாமா வேணாமா. நம்ம கேட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, பட் கேட்டு அவங்க இல்லையே யாரா நீ என்ன வந்து இந்த மாதிரி கேக்குறேன் மாதிரி கேட்டாங்க, நமக்கு பிரச்சனை ஆயிடும்
2: இல்லைங்களா?
1: நமக்கு எப்பவுமே நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லைங்களா? ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் அடுத்து நேரிட்டு பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
2: ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நம்ம லைவ்ல இருக்கோம், சொல்லுங்க.
1: நல்லமா இருக்கீங்களா மேடம்? எப்படி இருக்கீங்க மேடம்?
2: நீங்க பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட வந்துட்டீங்க, நாங்க டைரக்டா லைவ் கொடுத்துட்டோம்.
1: நீங்க எப்படி இருந்தீங்க?
2: மழையில்
1: நனைய இருக்கும், எங்களை ஏமாற்றி விடாதீர்கள். வாங்க வாங்க மேடம், பேசலாமா? ரெடியா? ஓகேங்களா?
3: நாளைக்கு
1: ஓகே கலா மேடம், கேட்டிங்களா? ஓகே மேடம், ட்ரை பண்ணுங்க மேடம்.
2: கட் கேமரா ரூலிங்.
0: ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன், நம்ம டெல்லியில மீட் பண்ணிருக்கோம், அப்ப தலையில முடி இருந்துச்சு, இப்ப மொட்டையா இருக்கு. ஐ எம் ராமசாமி, வெரி கிளாட் டு மீட் யூ. அதுக்கப்புறம் ஏதோ சொன்னாரு சார், வரலாறு நாளைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் எனக்கு சரியா புரியுங்க சார்.
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1000 என்கேஜ்மெண்ட்ஸ், ஓகேங்களா? சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க, காலை நோட்ஸ் எடுப்பாங்க, ஓகேங்களா?
0: சூப்பர் சார், சூப்பர்.
1: நீங்க சொல்லுங்க மேடம். ஓகே, என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க.
2: என்னவோ நடந்துட்டே இருக்கு,
0: வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க சார்.

0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சூப்பர் சூப்பர் மேடம், நீங்க யாரையுமே எதுக்குமே மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, நாங்க எல்லாருமே உங்க கூட தான் இருப்போம். கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
0: நன்றி மேடம்.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, நேர்களே ஆகாஷ்வாணி புதுச்சேரி, அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழா இளைஞர்களை சந்திப்போம், ஒரு புதிய முன்னெடுப்பு நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் தலைமையில் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: உலகம் முழுக்க ஒளிஞ்சிருக்கிற எல்லா காமெடி ஆர்டிஸ்டுகளுக்கும் ஒரு வணக்கம். உங்க திறமையை வெளிக்கொண்டு வாங்க, இங்க நாங்க இருக்கோம். எங்களோடு சேர்ந்து கட் கேமரா ரோலிங் பண்ணுங்க. நீங்க கேட்க வேண்டியது டைலாக் இல்லைங்க, அதுல இருக்கிற ஃபீலிங். உங்க காதுகளுக்கும் உங்க வாய்ஸுக்கும் இப்போ ஒரு பெரிய சேலஞ்சு காத்துட்டு இருக்கு. வெறும் உங்க வாய்ஸ் மட்டுமே போதும். கட் கேமரா ரோலிங் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாங்க இன்னைக்கு காமெடி கிளிப்பிங்ஸ் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கோம். அந்த காமெடி கிளிப்பிங்ஸ் திரும்ப உங்களுக்காக பிளே பண்றோம். ஓகே, நேர்களே இந்த காமெடி கிளிப்ஸ் கேட்டிருப்பீங்க. இந்த கிளிப்பிங்ஸை நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் பேசி காட்டணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. இங்கே நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். லாவண்யா நீங்கள் சொல்லுங்க. லாவண்யா, இந்த காமெடி கிளிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த சிரிப்புலாம் வந்து
1: பார்த்தீங்கன்னா
0: சொல்லிட்டுலாம் அது மாதிரி. ஓகே, நீங்கள் வந்து மற்றவங்க பேசுகிறப்ப ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சிரிச்சு நக்கலாக சிரிச்சிருப்பீங்க? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு விட்டவங்க, ரெண்டு விட்டவங்க, மூணு விட்டவங்க சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து அப்படியே குழுமி இருப்பாங்க.
1: குழுமி இருக்கிறப்ப
0: நீங்க லாவணி நீங்க கேட்டோன்னே எனக்கு ஞாபகத்து. நேத்து கூட என்ன பண்ணங்க கேட்டாக்க, ரெண்டு நாளா ஒரு கல்யாணம் ஒரு முந்தானத்து ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருந்தான். போனப்ப ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கீங்களா? எனக்கா இதே மாதிரிதான், ஹலோ மிஸ்டர் சீனிவாசன் இருக்க கணக்கு மாதிரிதான் எனக்கும். நான் யோசிக்கிறேன், ஐயோ இவங்க யாருன்னே நமக்கு தெரியலையே, டக்குன்னு இவங்க கிட்ட நம்ம தெரியாதுன்னு சொல்லிட்டா ஏதாவது ஒரு மாதிரி ஆயிடுமா சொல்லிட்டு நானும் நல்லா இருக்கேங்க,
1: நல்லா இருக்கேன்,
0: நல்லா இருக்கேங்க. அம்மா அப்பா எப்படி பாருங்க, அவனும் நல்லா இருக்கிறான். ஓகே சூப்பர் சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பி நானும் யோசிக்கிறேன், யாரா இவங்க, நம்மளுக்கு வரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, தெரிஞ்சவங்களா இருக்கா நம்ம மட்டும் கேட்டு இருக்காங்களோ இன்னும் நமக்கு தெரியல. ஒருவேளை அவங்க வேற யாரா நினைச்சு அவங்க ஒரு கேள்வி கேட்க, நான் யாரா நினைச்சு நான் ஒரு பதில் இந்த இதை பார்த்தோன்னே இந்த ஒரு பஸ் டைலாக் ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நல்லா ஒரு தூங்கிட்டு போயிட்டே இருப்பாரு, அவரை வந்து எப்படி இருக்கீங்க
1: நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் கண்டிப்பா, எப்படி நம்ம இருந்தாலும் சரி இது உங்களை மாதிரிதான் நானும் சொல்லி வைப்போம், நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா, அதோட கேட்டு கடைசி வரைக்கும் அவங்க யாரு நம்ம யாருன்னு தெரியாமலே அந்த இது முடிஞ்சிடும்.
0: மனசுக்குள்ளார இன்னொரு டைலாக் வரும், ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நாம யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
1: அதேதான், அதேதான்.
0: ஓகே ஓகே.

0: சூப்பர்லாம். ஒன்று ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு டைலாக்ஸ்லாம் நம்ம கேட்குறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிங்ஸ் கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ ஒரு டக்குன்னு நிறைய விஷயம் வரும். அதாவது இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் வந்து அவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இது எல்லாமே நம்ம
1: வாழ்க்கையில் அதான் சொல்லுவோம். நம்மளோட லைஃப்பில் தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த கட் கேமரா ரோலிங்கில் எப்படி நேரில் அவ்வளோ ஒரு இதுவாக சொல்கிறாங்கன்னா நம்ம வாழ்க்கையோட சேர்ந்த மாதிரி
0: அவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடி கிளிப்பிங்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் வந்து சாதாரண நாள்லாம் கிடையாது. அவங்க கூட நாலு வார்த்தை நாலு பேர் சேர்த்து போட்டு போயிடுவாங்க நம்ம நிகழ்ச்சியில. ஓகே சூப்பர். நிகழ்ச்சியில வந்து நீங்களும் கால் பண்ணி நம்ம இந்த காமெடி கிளிப்பிங்ஸ் வந்து பேசி கட்டணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்ல வந்து சாதாரண நாள்லாம் கிடையாது, அவங்க கூட நாலு வார்த்தையை நாலு பேர் சேர்த்து போட்டு போயிடுவாங்க நம்ம நிகழ்ச்சியில. ஓகே சூப்பர். நிகழ்ச்சியில வந்து நீங்களும் கால் பண்ணி நம்ம காமெடி கிளிப்பிங்ஸ் வந்து பேசி கட்டணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
2: வாழ்த்துக்கள்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் மேடம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
4: ஹலோ ஹேமலதா மேடம்.
2: வெயில்ல
4: நாங்க கள்ளக்குறிச்சியில உங்களை நாங்க மீட் பண்ணிருக்கோம்.
2: நாளைக்கு
4: சரித்திரத்துல வரும்
2: கட்டாயம். ஏன்னா நாங்க ரேடியோ கேட்டதுக்கான பலன் நிஜமா நாங்க அனுபவிச்சிட்டோம். அந்த ஒரு சந்தோஷம் குடுக்கறீங்க இல்லையா நிலையத்துல இருந்து எங்களுக்கு.
4: அது மட்டுமா, நீங்களும் தான் காமெடி கிளிப்பிங்லாம் பேசி அசத்தி சந்தோஷத்தை குடுக்கறீங்க எல்லாருக்கும்.
2: ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கேன் சார்.
4: ஓகே ஓகே,
2: சூப்பர். ஐ அம் டாக்கிங் இங்கிலீஷ், ஐ அம் வாக்கிங் இங்கிலீஷ், ஐ அம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்.
4: உங்களுடைய பர்சனாலிட்டிக்கும் உங்களுடைய பாப்புலாரிட்டிக்கும் உங்களுடைய பர்சனாலிட்டிக்கும்
3: எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேருமே நம்ம கொடுத்த டயலாக் தாண்டி நிறைய டயலாக் பேசிட்டீங்க.
2: டெல்லியில மீட் பண்ணனே, நீங்களா சொந்தக்காரங்களோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தீங்களே?
4: ஆமா மேடம், வடா பாவ
2: சாப்பிட்டு இருந்தீங்களே.
4: ஓகே மேடம், ஓகே மேடம், ரெடியா இருக்கீங்களா டயலாக் பேசுறதுக்காக? ஓகே மேடம், கேட்டிங்களா?
2: ஓகே, தேங்க்ஸ் சார்.
4: ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம்.
3: கட் கேமரா ரோலிங்.
2: ஹலோ, உங்களை நான் டெல்லியில நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம் இல்ல, அப்போ அதுக்கு இன்னும் இங்கிலீஷ்ல வந்துதே.
4: ப்ளீஸ் டு மீட் யூ.
2: கிளாட் டு மீட் யூ.
4: ஓகே.
2: அப்ப நம்ம அதெல்லாம் சரித்திரத்துல வரும், நம்மளுக்கு செலவு வைப்பாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாத்துக்கலாம்.
4: ஓகே ஓகே, சூப்பர்.
2: அதுதான் வந்ததுங்க சார், அதுக்கு மேல வர மாட்டேங்க.
3: நீங்க ஆனா அதை உங்க மாடுலேஷன்ல சொன்னீங்க பாருங்க, அதான் சூப்பர்.
2: ஐ அம் டாக்கிங் இங்கிலீஷ், ஐ அம் வாக்கிங் இங்கிலீஷ், ஐ அம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்.
4: ஓகே சூப்பர் மேடம், நம்ம நேஷனல் அருமையா பேசுனீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
2: தேங்க்யூ சார், நன்றி கூட்டதுக்கு நன்றி.
4: நன்றி நன்றி நன்றி மேடம்,
2: தேங்க்யூ.
3: நன்றி மேம்.
4: லாவண்யா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேயர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காமெடி கிளிப்பிங் அவங்க சொல்ற விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா, சும்மா பின்னி பெடல் எடுத்துருவாங்க லாவண்யா. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான பேசி இது பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க சீனு மற்றும்
3: லாவண்யா.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01 ஏழு நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு. உங்க ஆர்ஜே லாவண்யா இங்க ஸ்டுடியோல இருந்து அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக இங்க இருக்கேன். ஸோ நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி டெய்லியுமே வந்து ஒரு ஃபன்னோட கேம்ஸோட தான் போயிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு எங்கிருந்து எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் கேட்டுட்டு வாங்க. விஸ்வாசம் திரைப்படத்துல இருந்து
2: தூக்கு தரணும் அடாவடி, தூக்கு தரணும் அளப்பற, தூக்கு தரணும் தடாலடி, தூக்கு தரணும் கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: 5:06 ஆயாச்சு. ஸோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. ஸோ இன்னொரு ஆர்ஜே எங்க இருந்து இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க, அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி ஃபன் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: ஹாய் எல்லாருக்கும், மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 90.7 கேட்டுக் கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு பெரிய உற்சாகமான ஒரு மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொங்கல் சோழன் பல். ஸோ இன்னைக்கு அதோட விளையாடி நிகழ்ச்சியில நம்ம சூப்பரான ஸ்பெஷலான மூமெண்ட்ல இருந்து பண்ண போறோம். என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஆகாஷ்வாணி புதுச்சி 90th ஆண்டு நம்முடைய அரியர் பேச்சுக்கு முன்னிட்டு, ஸோ நம்மளுடைய ஐஜிஎம்சி ஆடிட்டோரியத்துல ஒரு பெரிய விழா ஒன்று நடந்துருக்கு. ஸோ அந்த விழாவில் இருக்க நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாம் நம்ம பேச போறோம். இளைஞர்களை சந்திக்கும் முன்னெடுப்பு நிகழ்ச்சி பகுதிக்கும் பரிசெடுப்பு விழாவினுடைய முன்னெட்டு விழாவில் வந்து பங்கேற்க நம்மளுடைய இளைஞர்கள் தான் நம்ம பேச போறோம். ஸோ அவங்க கூட ஜாலியாக பண்ண பற்றி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுடைய சும்மா கண்டு அவங்களுக்கு ஜாலியாக பண்ண பற்றி நம்ம நடக்கலாம். ஓகே, வணக்கம். உங்க பேர் சார்?
2: கோபிநாத். கோபிநாத் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன்.
3: என் பேர் ரோஷினி.
2: என்ன படிக்கிறீங்க?
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில.
2: ஏன் சொல்றதுக்கு அவ்வளவு தூரம் பயப்படுறீங்க? என்ன சொல்லுங்க, அதான படிக்கிறீங்க? நீங்க என்ன படிக்கிறீங்க?
4: நான் தமிழ் படிக்கிறேன்.
2: ஓகே, சோ நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்களா?
3: ஆமா.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் எப்படி ஃப்ரெண்டா நீங்க?
3: யூனிவர்சிட்டியில தான் லைப்ரரியில பார்த்து.
2: சொல்லாதீங்க, கேண்டீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. கேண்டீன்ல பாத்துருவீங்க இல்லையா? அதுல வந்து இருக்கு. லைப்ரரியில எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகலாம் வாய்ப்பே கிடையாது. சோ சூப்பர். எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கு?
3: நாங்க ஒரு 2.5 வருஷமா.
2: ஓகே, சோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய புதுச்சேரியுடைய 90th இயர் நாங்க வந்து அடியெடுத்து வச்சிருக்கோம். சோ இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி. ஓகேவா? சோ உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு எதை பத்தி அதை பத்தியான உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்குல்ல? எங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ வந்து அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா எதை பத்தி நீங்க எப்படி சொல்லுங்க?
3: சாங் அதுல சூப்பர் சூப்பரா வரும்.
2: சூப்பர் சூப்பரா இருக்கும். ஓகே, அப்புறம்
4: ஆகாஷ்வாணின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆனா ரெயின்போல கொஞ்சம் ஜாலியா பாடல் நிறைய இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய இருக்கும். எங்களுக்கு எங்கஸ்ட் என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கும் அந்த எஃப்எம் ரெயின்போல.
2: சரி, ஓகே.

0: இன்னைக்கு வந்து இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு நிகழ்ச்சியினுடைய படித்தளிப்பு விழா நடந்துட்டு இருக்கு. நிறைவு பகுதியுடைய படித்தளிப்பு தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு
1: உங்களுக்கு?
0: இருந்துச்சு, நம்மளுக்கும் பிரைஸ் கிடைச்சிருந்திருக்கலாம்.
1: ஆமா.
0: ஸோ பட் ஆனால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல இல்லை? ஓகே, சூப்பர். ஏன்னா இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க?
1: 2.5 வருஷம்
0: ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு சூப்பரான ஜேர்னிங் வச்சுங்களா. இவரை பற்றி உங்களுக்கு தெரியும், இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இவரை பற்றி தெரியாத ஒரு மூணு விஷயத்த வந்து நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்க. அவர் கண்டுபிடிக்கிறார்
1: அவரை, நாங்கள் அவரை பற்றி எனக்கு லைட்டாக தான் தெரியும். அவரோட தெரியாது.
0: சூப்பர், தெரியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு அவங்களை பத்தி என்னென்ன விஷயம் தெரியும்? மூணு விஷயத்துல சூப்பரா இருப்பாங்கப்பா. இந்த இது வந்து ஹிடன் டேலண்ட் அவங்கள்ட்ட நாங்க நோட்டீஸ் பண்ணிருக்கோம், பட் அவங்கள்ட்ட தெரிய சொன்னது இல்லை. அப்படின்னா
2: ஸ்டார்டிங்ல இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சாஃப்ட்வேர் வருவாங்க தமிழ் எடுக்கிறதுக்கு. சாஃப்ட்வேர் வந்து
0: சாஃப்ட்வேர் போன ஃப்ரெண்ட் ஆயிருக்கு.
2: சாஃப்ட்வேர் எடுக்கிறப்ப தமிழ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வராப்ப அப்ப பக்கத்துல உட்காந்துருங்க ஃபர்ஸ்ட் டைமே. அதுல வந்து ஸ்டார்டிங்ல அமைதியா இருந்தாங்க, போக போக வாய் அதிகம் ரொம்ப அதிகமாக
0: இருக்கும். நீங்க கண்டுபிடிச்ச ஸ்கில் என்னன்னா அவங்க வந்து அமைதியா இருப்பாங்க, ஆனா இப்போ நிறைய பேசுவாங்க. சரி, ஓகே. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து இப்ப நீங்க எத்தனை பேர் மொத்தம், நீங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப நீங்க ரெண்டு பேர் மட்டும்
1: இங்கிலீஷ்ல வந்து 32
0: கிளாஸ் அட்டெண்டன்ஸ் எல்லாம் நான் கேட்கலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மட்டும் கேட்கறேன்.
1: இல்ல இல்ல, எங்க கிளாஸ்ல ஒரு நிறைய கேங் இருக்காங்க, அதுல வந்து நாங்க ஒரு கேங்கா இருக்கோம்.
0: அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியிலாம் டிராவல் பண்ணிருக்கீங்களா? டூருக்குலாம் போயிருக்கீங்களா?
1: நான் போயிருக்கோம்.
0: சொல்லக்கூடாது வெளியில.
1: அப்படிலாம் இல்லை, போயிருக்கோம்.
0: ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, எங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியாக இருந்துச்சு இது, இன்ன வரைக்கும் எங்களால் மறக்க முடியல அந்த 3 இயர்ஸில் அப்படின்னு என்ன சொல்லுங்க?
2: அப்படி மறக்க முடியாதுன்னா நாங்கள் அதிகமாக வந்து எங்கள் கேண்டீனில் தான் நிறையா பேசி விளையாடி இருக்கோம். இந்த ஆஃப்டர்நூன் டைமில் ஜாலியாக பேசி
0: சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன் இந்த கேன்டீன் ஓனர்லாம் சீக்கிரமா பணக்காரங்க சார்னு, நீங்க தான் நினைக்கிறேன். எவ்வளோ பார்த்தாலும் கேன்டீன் கேன்டீன் எல்லாம் சொல்லுவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்ச சோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் கேன்டீனாக தான் இருக்கும். ஸோ அந்த கேன்டீனில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் என்ன நான் விஷயம்லாம்
2: பேசுவோம், ஃபியூச்சரை பற்றி அதிகமாக பேசுவோம்.
0: எங்க அப்பா அடிச்சு விட்டாங்களா?
2: அதை பற்றி பேசுவோம், நல்லா ஃபன் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். இவங்க நிறைய மிமிக்ரி பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, நிறைய பண்ணுவாங்க.
0: இப்போ இப்போ அதே போல் வந்து இப்போ இவர் தமிழ் டிபார்ட்மெண்ட்டே கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது சாஃப்ட்வேர் ஓரியண்டட் விஷயம்லாம் பேசுவீங்களா?
1: ஆ பேசுவோம், அவர் தான் எனக்கு சொல்லி தருவார்.
0: தமிழ் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்லி தருவார். ஓகே, சூப்பர். ஏன்னா அப்புறம் தமிழில் இது போல் விஷயம்லாம் இருக்குது தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. செவி அதாவது செவிவரை, அதுக்கப்புறம் வந்து இது போலலாம் இலக்கிய தர இது போல் விஷயம்லாம் இருக்குது. நம்மளுக்கு தெரியவே இல்லை, இதெல்லாம் படிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது நோட்டிஃபை பண்ண உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்.
2: ஆ நிறைய சொல்லியிருக்கேன். எங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் கூட இலக்கணமும் வரும், இலக்கியமும் வரும். அதில் இருக்கிற வந்து தமிழோட சிறப்பை பற்றினா நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அதில் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், இலக்கியத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அதில் நான் சொல்லித்தது இவங்க 96 மார்க் எடுத்திருக்காங்க.
0: சூப்பர், நீங்கள் சொல்லி இலக்கியத்தை சொல்லி அவங்க 96 மார்க் எடுத்திருக்காங்க. சூப்பர். ஸோ நீங்கள் நோட்டிஃபை பண்ண ஒரு விஷயம் தெரியும் தெரியல, ஆனால் தமிழில் உள்ள அழகான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா என்ன?
2: தமிழில் அழகான விஷயம்னா
0: மிக ஒரு அழகு தான்,
2: அதே அழகு தான். ஆனால் எனக்கு வந்து இலக்கணத்தோட இலக்கியத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள் நிறையா பிடிக்கும். அகம்புறம் அதில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்து நம்ம படிக்கிறது நிறையா இருக்குது. தமிழ் வந்து ஒரு கடல், அதில் நம்ம கடலில் இப்போ கரையை தான் நான் தொட்டிருக்கேன், அதில் நீந்தி அண்ணாண்ட போகணும் நான்.
0: நீங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாட் இருந்திருக்கும், அந்த கோர்ஸில் போகும்பொழுது இது எவ்வளோ பெரியான கோர்ஸ், இந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரியான ஒரு பட்ட படிப்பு, இதை வந்து எல்லாருமே ஒரு சாதாரணமாக நினைச்சிட்டாங்களேப்பா அப்படின்னு தெரியுங்க.
2: இல்லை ஸ்டார்டிங்கில் நானே யோசித்தேன் தமிழ் படிக்கலாமா வேணாமான்னு, ஆனால் அது உள்ளே போனதான் தெரியுது தமிழ் வந்து எல்லா துறையும் படிக்கிறவங்களும் வேற நம்ம படிக்கிறத வேற. நான் அவங்க வந்து ஒரு தொழில் பற்றி படிக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு வாழ்வியலை பற்றி படிக்கிறோம், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், நம்மளோட வாழ்க்கை முறை எல்லாமே தமிழில் நிறையா சொல்லித்தருது.
0: சூப்பர் சூப்பர், ஜாலியாக பேசியிருக்கீங்க. சரி ஓகே, வாங்க. சரி இப்போ நமக்காக உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சரோஷ்ணா. நீங்கள் வந்து இப்போ எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு 2 லைன்ஸ் அழகான ஒரு பாட்டு பாட போகிறீங்க. நீங்க தான் சூப்பரா பாடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட உங்க ஃப்ரெண்ட் இன்ட் கொடுத்துறாங்க எங்களுக்காக ஒரு சூப்பரான. எங்களை ரேடியோவில் டான்ஸ் ஆடுறதுல காட்ட முடியாதுங்களே இப்ப. சரி ஓகே, தேங்க்யூ சோ மச், உங்களோட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க, பிரைஸ் வாங்கிருக்கீங்க, பேச போலாமா? வாங்க, நீங்க தான் வாங்கினீங்களா? ஓகே, பேசலாம்.

0: ஹலோ, ஓகே. அங்க மீதி ரெண்டு பேர் சொல்றீங்களா? இங்கதான் இப்ப
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் வந்து இப்போ ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் கேட்க போகிறோம் நம்ம மாஸ்டர் திரைப்படத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் இருக்குது, அதை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: உண்மையிலேயே வர சொன்னாங்களா
1: சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி அடி.

0: இருந்து போகுது அப்படின்னா, அகில இந்திய வானொலியோட 90வது ஆண்டு விழா இளைஞர்களை சந்திப்போம் ஒரு முன்னெடுப்பு, அதாவது நம்மளோட நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா வந்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கத்தில் நடைபெற்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட இளைஞர்களோட சேர்ந்து நம்மளுடைய விமல் சூப்பராகவே ப்ரோக்ராமை கொண்டு போயிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த சாலையோடு விளையாடு. நான் இப்ப கரெக்டா ஐஎம்சி காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல தான் இருக்கேன். சோ இங்க வந்து ஒரு சூப்பரான இவெண்ட், நம்மளுடைய 90 சேனல்ஸ் வந்து நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருக்கோம். அதுல வந்து இளைஞர்களை சந்திப்போம் முன்னெடுப்பு நிறைவு பகுதியும் அந்த இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நம்மளுக்காக வந்திருக்காங்க, நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவெண்ட்ல வின் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் தான் பேச போறோம். வணக்கம், சொல்லுங்க.
2: என் பேர் வந்து முகமது அமீன் கான். ஐஎம்சியில வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் எம்பிபிஎஸ். ஸோ இங்க வந்து லைக் அந்த இவெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட் ஹியூஜ் பெருசா இருந்துச்சு. லைக் நான் வந்து அவ்வளவு பெருசாலாம் இருக்கும்னு எதிர்பார்க்கல. லைக் சும்மா நடத்துறாங்க பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கல. வந்து கவர்னர்லாம் இன்வைட் பண்ணுவாங்க, சரி கவர்னர்லாம் வருவார், உண்மையிலே வருவாரு சொல்றாங்க.
3: அப்படியே உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு பெரிய சூப்பரான ஒரு மூமெண்ட்
2: இருந்துச்சு. லைக் அவர் வருவார்னு ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி அவர் வந்துட்டாரா, பெரிய இவெண்ட் போல பெருசா இருந்துச்சு. எல்லாம் கொடுத்த உடனே பெருசா கொடுத்துருந்தாங்க எல்லாமே. ரொம்ப
3: உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மெமரியபுளான ஒரு சூப்பரான ஒரு
2: மெமரபிள் மொமெண்ட் தான். பிகாஸ் லைக் ஸ்கூல்ல தான் இதெல்லாம் பண்ணிருப்போம். ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் எல்லாம் வந்து இத்தனை பேர் கூட பேசி இதெல்லாம் பண்ணி ரொம்ப மெமரபிள் சொல்லலாம். லைக் ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் பண்றதுனால கோர் மெமரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
3: நீங்க என்ன டாபிக்ல வந்து பேசுனீங்க?
2: எனக்கு வந்து லைக் ஒரு ஒரு டைம் ஆஃப் ஒரு ஒரு லெவல்ல ஒரு ஒரு டாபிக் மாதிரி கொடுத்தாங்க. எலெக்ஷன்ஸ்னு ஒரு டாபிக் பத்தி பேசணும், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்ல வந்து லவ் பத்தி பேசுங்க அப்படின்ட்டாங்க ஒரு 5 நிமிஷம். ஸோ ரொம்ப பேசிக்கான டாபிக் தான், அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
3: சூப்பர். என்னன்னா நம்மளுடைய லைஃப்ல வந்து ஆல் டே ரேடியோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி. ஸோ உங்களுக்கு வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா யாராவது வந்து அந்த ஆல் டே ரேடியோட டிராவல் பண்ணிருப்பாங்க. உங்க தாத்தாவா இருக்கலாம், உங்க பாட்டியா இருக்கலாம், இல்லைன்னா உங்க அம்மா அப்பாவா யாரா இருக்கலாம். ஸோ அது போல யாரும் ஞாபகம் இருக்கும்
2: எனக்கு பர்சனலா வந்து பெருசா யாரும் தெரியாது. இப்போ கவர்னர் அவரு சொன்னதுதான் எனக்கு வந்து லைக் அந்த டைம்ல ரொம்ப ஹியூஜா இருந்திருக்கு. லைக் அவர் வந்து அதை வச்சுதான் பேரே அவருக்கு வச்சிருக்காங்கன்றப்போ
3: இந்த டைம் மட்டும் இல்ல இப்படி அது ஹியூஜா தான் இருந்துட்டு இருக்கு. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஃப்எம் ரெயின்போ. ஸோ சொல்லலாம் அது போலதான் இருந்துச்சு. சரி ஓகே, நீங்க வந்து இப்போ எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து 12th முடிச்சோடனே எம்பிபிஎஸ் ஆகணும்னு பார்த்தா, இல்ல வந்து நீங்க வேற ஏதாவது கோர்ஸ் எடுக்கலாம், இல்ல ஜாலிக்கு வந்துட்டீங்க?
2: எம்பிபிஎஸ் எடுக்கணும்லாம் எதுவும் இல்ல. ஒரு பக்கம் எல்லாரும் இன்ஜினியர் ஆகுறாங்க, அப்புறம் நம்மளும் அதே ஆயிட்டா 10ல் 11ஆ மாறிடுவோம். தெரியுது டிஃப்ரெண்டா அதை எடுக்கலாம் அப்படின்னு
3: வந்துட்டீங்க. ஓகே சூப்பர். ஏன்னா நீங்க வந்து இப்போ மத்த உங்களோட கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஜினியர் இருப்பாங்க, டாக்டர் நர்ஸ் ஏதாவது போயிருப்பாங்க, மத்த போஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணி போயிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து இப்ப எம்பிபிஎஸ் சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சு போகும்போது நீங்க இப்பதான் வந்து 4th இயர் 5th இயர் ஃபர்ஸ்ட் இருப்பீங்க. அப்ப எப்படி இருக்கு அந்த ஃபீல்?
2: அது வந்து லைக் இதெல்லாம் கடந்துதான் போடும். ஒரு நார்மல் மெடிக்கோட வாழ்க்கையில வந்து எல்லாமே கொஞ்சம் லேகா தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு இப்பதான் வந்து பிஜி போயிருப்பீங்க, அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இப்படிதான் வந்து எங்க வாழ்க்கையும் இப்படிதான் போகும்.
3: என்ன ஒண்ணு அப்பவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல போன போட்டு மெடிக்கல் சர்டிபிகேட் கிடைக்குமா அப்படிலாம்
2: அது கேட்கறது உண்டு. வந்து எல்லாமே நமக்கு தெரியும் நினைச்சு எல்லாத்தையும் நம்ம கேட்பாங்க. நம்ம வந்து இல்ல எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியாது, நாங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாரையும் சொல்ல வேண்டியதா இருக்கும்.
3: இன்டர்ன்ஷிப் எல்லாம் நிறைய பண்ணிருப்பீங்க, நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் பாப்பீங்க. பார்த்தோன்னே இந்த பிளட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சின்னாரி எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்?
2: ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து என்ன பெருசா அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பயம் வந்துச்சு. முதல்
3: விடுதலா சாமி
2: ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இதுதான் கெடாவர், இது எப்படிதான் இதான் பாடி பாருங்க உட்காந்து கீழே டைசெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஸ்மெல் எல்லாம் வந்து முதல்ல எடுத்துட்டு இட் வாஸ் டிஃபிகல்ட், பட் ஆனா போக போக அதுவா பழகிடுன்ற மாதிரிதான்.
3: இப்போ வந்து மற்றவங்களோட நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டல் கோர்சஸ் வச்சுங்களா, உங்களுக்கு கம்பல்சரி நீங்க வந்து அதெல்லாம் அட்டன் பண்ணி அவனு போகணும் ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் டைமிங் எல்லாம்? எல்லாரும் வெளியில போயிட்டு ஜாலியாக சுத்துறாங்க, நம்மளுக்கு இல்லையாப்பா அப்படின்னு
2: இருக்கும் தான். லைக் நம்ம வந்து லைக் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணா கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்றோமோ, நம்ம இந்த நேரத்துல ஏதாவது படிச்சுட்டு இருந்திருக்கணுமோ அப்படின்லாம் கில் ட்ரிப் பண்ணுவானுங்க. ஆனா ஐ திங்க் அதெல்லாம் தாண்டி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம சைட்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கணும்.
3: இப்போ வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக்ல டான்ஸ்ல அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து பயங்கரமா டேலண்டடா இருப்பாங்க. அதுல வந்து நீங்க என்னென்னலாம் டேலண்டடா
2: இருக்கு? டேலண்ட்லாம் எதுவும் கிடையாது
3: ப்ரோ, அதெல்லாம் சொல்ல கூடாது.
2: டேலண்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே வந்து
3: மேக்ஸிமம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் மத்த ஸ்டூடெண்ட்ஸோட பயங்கர என்டர்டைன்மெண்டா இருப்பாங்க. நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். அவங்க வந்து இந்த கல்ச்சுரல் ஓரியன்டட் ஈவெண்ட் எல்லாம் நிறைய, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிலீஸ் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிங்கிங் டான்சிங் போல நீங்க எக்ஸ்பிளோர் பண்ணிருக்கீங்க?
2: பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே மாசமா

0: கல்ச்சுரலா இருக்கும், மாசம் மாசம் ஈவெண்ட் வைப்பாங்க. இன்னைக்கு கூட எங்க காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் இருக்கு, இன்னைக்கு ஈவினிங் கூட ஃப்ரெஷர்ஸ் இருக்கு. அது ஆடுறது பாடுறதுல அதோட கும்பலோட சேர்ந்து கும்பலோட பண்ணிட்டு போயிடணும். அது ஒரு பார்ட் ஆஃப் ஜாலியா இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம இங்க வந்து ஜட்மெண்ட்லயே இருக்காது, நம்ம பட்டுனு பாடலாம். யாருமே தெரியும் வந்து இந்த சூப்பர் சிங்கர்ல பாடுற மாதிரி பாடணும் அவசியம் கிடையாது. நம்ம எப்படி வேணா பாடலாம், எங்க எல்லாரையும் வந்து ஆதரிச்சு போடுவாங்க. எங்க டைரக்டரே ஒரு பெரிய சிங்கர், அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே பாடிட்டு ஒன்னோட ஒன்னா என்டர்டைன்மெண்ட் எல்லா நாளும் கடத்துகின்ற மாதிரி போயிடுவோம்.
1: அப்படிங்க, ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சோ மச் ப்ரோ, உங்க கூட பேசுறது நன்றி. உங்க விஷயம் செய்வார் எஃப்எம் ரெயின்போ சார்பாக, தேங்க்யூ, வெல்கம்.
0: பேசலாம் இது எஃப்எம் ரெயின்போ புது 22.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. நம்மளோட இளைஞர்கள் கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க விமல். ஸோ தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹிட்டான சாங் கேட்டுட்டு வாங்க. பத்து என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அப்புறமா
3: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 5:29 இன்னைக்கு நம்மளோட அகில இந்திய வானொலியுடைய 90வது ஆண்டு விழா இளைஞர்களை சந்திப்போம். ஒரு புதிய முன்னெடுப்பு, நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நம்மளோட புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கத்தில் நடைபெற்று இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களோட தான் நம்மளோட விமல் ரொம்ப சூப்பராகவே இந்த ப்ரோக்ராம கொண்டு போயிட்டே இருக்காரு. தொடர்ந்து பேசலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம கல்கத்தாவுக்கு நிகழ்ச்சி அலையோடு விளையாட நிகழ்ச்சி நம்மளோட பேர் பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் தினேஷ்குமார்.
1: தினேஷ்குமார், உங்க பேர்?
2: ஹரிபிரசாத்.
1: ஹரிபிரசாத், நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸுங்களா இல்ல ரிலேட்டிவ்?
2: ரிலேட்டிவ் தான், கொஞ்சம் தூரத்து சொந்தம்.
1: சொந்தம், தூரத்து சொந்தத்துல அவர் என்ன?
2: எனக்கு மாமா வேணும் அவன்.
1: தினேஷ்குமார் வந்து உங்களுக்கு மாமா வேணும். ஓகே, எப்படி நீங்க ஒரே இடத்துல வந்து ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணீங்க? நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: நான் வந்து பாண்டிச்சேரியில பிஏ தமிழ் ஆர்னஸ் படிக்கிறேன்.
1: நீங்க?
2: நானும் அங்கேதான் தமிழ் ஆர்னஸ்.
1: நீங்க எந்த?
2: நான் இப்ப வந்து தேர்ட் இயர் போப்பேன்.
3: நானும் தேர்ட் இயர்.
1: ஒரே கிளாஸா? அவன் ரெண்டு பேரும் மாமா வச்சா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல இருக்கும்போது எப்படி இருக்கும்? நீங்க வந்து ஏதாவது அசைன்மெண்ட் எழுதல, படிக்கல, கேட்டீங்களா, சுத்திட்டு வீட்டுல போட்டு கொடுத்துருவீங்களா?
3: நிறைய போட்டு கொடுத்துருக்கேன்.
2: போய் அதெல்லாம் போட்டு, நான் வந்து வீட்டிலே போட்டு கொடுக்க மாட்டேன், பேச மாட்டேன். இவன் வந்து சொல்லி கொடுக்கலாம்.
1: உங்களுடைய ஸ்லாங் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன ஊர் நீங்க?
2: நாங்க வந்து நாமக்கல்.
1: நீங்க?
2: நாமக்கல் தான்.
1: ஓகே, சூப்பர். அதனாலதான் ஓகே. இப்ப ரெண்டு ஓகே, நாமக்கல்ல இருந்து பாண்டிச்சேரியில வந்து இங்க படிக்கிறீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு?
2: ஃபர்ஸ்ட் வரும்போது நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது.
1: ஹோம்
2: கத்துக்கலான்னு வந்தோம். இப்ப என்னமோ எங்க போகுது, என்ன நடக்குது,
1: ஐயோ வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியலமா அப்படின்ற மாதிரி இருக்கா? ஓகே, சூப்பர். இப்ப நீங்க வந்து ரெண்டு பேருமே என்ன தமிழ் எடுத்திருக்கீங்களா இப்ப? ஸோ உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து சூப்பரா இருக்குமா? இது நம்ம படிக்கும்போது தெரியவே இல்லை, இப்ப வந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு அப்படின்னு எது சொல்லுங்க?
2: அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வந்து அப்படின்னா ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தோம். இப்போ வந்து இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. புதுசு புதுசாக எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், நிறைய இதுக்கு போகிறோம், அது மாதிரி தெரியுது. இப்போ
1: இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டைலில் கொடுத்து எழுத சொன்னால் எழுதுவீங்க?
2: அப்படிலாம் வராது. அவ்வளோ
1: கவிதை எழுதுவீங்களா? இப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட என்ன கேட்பாங்க, தமிழ் ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, எனக்காக ஒரு கவிதை எழுதி கொடுன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்ரோச் பண்ணி?
2: அதெல்லாம் வரல, டிராயிங் இன்னும் வரும். டிராயிங் கொஞ்சம் ஒரு இதே வரைச்சி இது பண்ணியிருக்கேன்.
1: உங்களுக்கு
3: தமிழ் தான் கவிதை ஓரளவுக்கு வரும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பரவாயில்ல.
1: இப்போ வந்து நீங்க ரெண்டு பேருமே கிளாஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, யாரு அதிகமா தூங்குவா கிளாஸ்ல? நைட் எல்லாம் வந்து ரோமிங் அடிச்சுட்டு வந்து கிளாஸ்ல தூங்கி?
2: ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் இருக்கும், சுத்த வேண்டியது.
3: ரூம்ல இருக்க மாட்டான், அங்க சுத்திட்டு இருக்கான்.
1: உங்க அத்தைக்கு உங்க எல்லாம் மாமிக்கு யாரும் போன மாட்டேங்குது போல வந்து சுத்திட்டே இருக்காப்ல அப்படின்னு சொல்லுங்க.
3: அவன் சொல்லி வைப்பானே,
2: இது வரைக்கும் சொன்னது சொல்றது வேற ஆளு.
3: அம்மாவுக்கு போய் ஃபோன் பண்றேன்,
1: அடிச்சுக்காதீங்க, அடிச்சுக்காதீங்க. ஓகே,
2: அப்படிதான் அப்படிதான். நாங்க என்ன பண்றது, எல்லாம் போட்டு டென்ஷன் பண்றானுங்க, வேற ஒன்றும் பண்ண முடியல.
1: சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க அப்படியே சொல்லுங்க. மாமா ஏன் மாமா வெளியே சுத்திட்டு இருக்கீங்க, படிச்சு வந்த மாமா ஏன் மாமா
2: சொல்லுனா சொல்லுங்க. அதை வந்து நான் தான் சொல்லுன்னு உனக்கு, ஆனா நீ கேட்க மாட்டேங்கிறேன்
1: சொன்னா. இருந்தாலும் உங்க மாமா சொல்றது கேட்க
3: கேப்பனே, அவன் சொன்னா ஒரு அடுத்த வந்து கேப்பேன்.
1: எப்படிண்ணா இப்ப சேம் ஏஜ்ல, கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான் நினைக்கிறேன். ஒரு ஏஜ்ல ஒரு வருஷம் பெரிய சின்ன வர இருந்தாலுமே அந்த மாமாச்சேன்ற ஒரு பாண்டிங் வந்து செம்மையா இருக்கும். மாமாட்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு எடுத்தாலும் மாமா இது போல மாமா அப்படின்னா டக்குன்னு உடையற வரும் மாமா இருப்பாரு. அவ்வளவு ஒரு வாரம் அடே ஈரா நீ வேற அப்படின்னு இருப்போம்.
3: சரி அப்படிங்க,
1: இப்படிலாம் சொல்ல. இப்போ ஒரு அமௌண்ட்ல ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு எடுத்தாரு மாமா இப்போ உடம்பு சரியில்லை மாமா அப்படின்னா டக்குன்னு
2: நல்லா செலவு பண்ணி வைக்கிறது போட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டு ஒரு தேவை அன்னைக்கு

0: மாப்பிள்ள
1: இப்ப நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்க சார் வரும்போது எனக்கு மாப்பிள்ள இருக்கா பாத்து வேணும் அப்படின்னு வேற யாரும்
0: அப்படிதான் இவன் சொல்லி நான் மாட்டி முடிக்கிறதுக்கு யாருமே சொல்ல அவ்வளவுதான்.
1: இப்ப உங்க மாமா மாப்பிள்ளைங்க எப்படின்னா இப்ப வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா யாரால அதிகமா உங்க ரெண்டு பேரால வரும்
0: இவனால
1: வரும் மறக்க முடியாத சம்பவம் ரெண்டு பேருக்கும் ஏதாவது நடந்திருக்கலாம் லைஃப்ல. எனக்கு போல விட்டு போயிட்டாங்க ரொம்ப தவிச்சிட்டேங்க நான் அது போல சம்பவம்.
0: அது வந்து எப்படின்னா பாத்துக்கலாம் பாத்துக்கணும் எல்லா விஷயத்திலயும் சொல்லுவான் கட்சியில இவன் முன்னாடி பேரு நான் இவனுக்கு வெயிட் பண்ணிட்டு நான் கடைசி நின்றுதான் இருப்பேன். ஆமா
1: ஓகே சூப்பர். இப்ப நீங்க வந்த போல உங்க மாமா வந்து போல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சம்பவப்பட்டு போயிருக்கேன்
2: சம்பவம் நிறைய பண்ணிருக்காங்க. ஏ அவர் ஒருவர் கேட்பாரு கேட்டு சொன்னா அவர் அப்படியே போயிருவாரு அவ்வளவுதான்.
1: ஓகே அதே போல உங்க ரெண்டு பேருக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் ஓகேவா இப்ப வந்து மாமா மச்சான மாமா ட்ரெஸ் என்ன நல்ல டிஷர்ட் வந்து ரேஷன் மாட்டிட்டு போயிடுவீங்களா
0: இல்ல வந்து அது வந்து எப்படின்னா இவரு போட்டா துவைக்கிறாள் இல்ல நான் துவைச்சுதான் எடுத்து போட்டுப்பியான் ஏன் அப்படி நான் துவைச்சு வச்சிருக்கு இவன் சட்டையதான் இருக்கும் அதை எடுத்து நான் போட்டு வந்துடுவேன் அவ்வளவுதான்
1: அவர் துவைக்கிறதால உரிமை எடுத்து போட்டுக்கிறாரு. அதே போல உங்களுக்கு ரொம்ப நேரம் போன் பேசிருப்பாங்க சில பேர்ல போல சேனல்ல ரெண்டு பேர்ல யாரும் அதிகமா போன் பேசுறாங்க.
0: ஓ அவன் போய் சொல்றேன் நான் அவ்வளவு யாருக்குமே பேச மாட்டேன் பேசிட்டு எல்லாருமா காதல வச்சுட்டு போல ரூம்ல இருக்க மாட்டேன் அது வந்து அப்ப இருந்தியா இப்பெல்லாம் ரூம்ல இருக்கிறது இல்ல.
1: ஓகே இப்ப வந்து யூனிவர்சிட்டியில வந்து நீங்க படிக்கிறதால வந்து காலி எக்ஸ்ப்ளோர் நிறைய ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்
0: அப்படிலாம் கிடையாது
1: அதோட முடிச்சிருக்கு சூப்பர்.
0: ஊர்ல இருந்து எட்டு பேர் பக்கம் வந்து அவங்க எல்லாம் தெரிஞ்சு பயணம் ஒரே ரூமா வாங்கி ஒன்னாவே இருந்துட்டோம் இது வரைக்கும் வெளியே பேசி கத்துக்கல இவனு கூட பேசிட்டு இவனு கூட இருந்துட்டோம் அதே பழகி பேசி
1: வந்து ஒரே ஒரு காரங்க எட்டு பேர் இருக்கீங்க இப்ப நீங்க ஊர்ல சில கேம்ஸ் எல்லாம் விளாடுவீங்க இப்ப குளத்துல போய் குளிக்கிறது அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுறதுல அதே மாதிரிதான் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுவீங்க ஏய் இங்க வாடா அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி தாட் ப்ராசஸ் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஊர்ல இருக்க மாதிரி ஃபீல் தான் இருக்கும் இடம் தான் வேறையா இருக்கும் கிட்டத்தட்ட ஊர்ல இருக்க ஃபீல் தான் இருக்கும். அது போல எங்கெல்லாம் போயிட்டு என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம்
0: ஃபர்ஸ்ட் வந்தபோது ஹாஸ்டல்ல இருக்கு தெரியாது எடுத்துட்டு சுத்துறது நைட்டு விடு விடு சுத்திட்டு தூங்காம அழகிறது அப்புறம் வெளியே சுத்தி பார்க்க புதுசுனால தெரியல இடம் அதனால நிறைய பக்கம் சுத்தணும் அப்ப இருந்த மாதிரி இப்ப கிடையாது எங்கேயும் அவ்வளவா வெளியே போறது இல்ல
1: படிப்பு உண்டு நாம உண்டு
2: ஃபர்ஸ்ட் எல்லாம் எவன் ஜெயிக்கணும் தெரியாம சுத்தணும் இப்ப எவன் பைக்னே தெரியல எடுத்துட்டு
1: போயிருது எல்லாம் அவன் பைக்கு தான் எல்லாம் அவங்க பைக் எடுத்துட்டு கேஸ் போடுவாங்க
2: எடுத்துட்டு போயிட்டு அவனா யூனிவர்சிட்டிய சுத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து கேமரா செக் பண்றப்ப நான் வரேன் ஆக்சுவலா சாவி நான் வந்து எடுத்துட்டு போறது சாவி விட்டு அந்த வீட்டு சாவி ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு தெரியல அவன் கலர் சொல்ல வண்டி நம்பர் சொல்ல சாவி ஓப்பன் ஆயிடுச்சு
0: வண்டி ஒரே மாதிரி இருக்கும் வண்டிக்கு போதும் வேற வண்டி எடுத்துட்டு போயிட்டான் வண்டியை காண தொலை தொலை கேஸ் போற அளவுக்கு போயிட்டியான்.
1: ஐயோ யூனிவர்சிட்டியில வந்து கிளாஸ்ல வந்து அட்டன் பண்ணிருக்கேன் அட்டன் பண்ணும்போது சில பேர் வந்து இப்போ யார் வந்து அதிகமா வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பதில் சொல்றது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா படிக்கிறது
0: கிளாஸ்ல வந்தா தூங்குறது வளர்த்துப்பட்டுதான் இப்போ வந்து தொக்கும் பாடம் நடத்தும் போது மட்டும்
1: தெரிஞ்சுக்கிட்டோம்
0: அதுல வந்து அந்த ஆர்டிஐ பேசுறது நல்லா இருக்கு சாம்பே பேசுறாங்க ஜாலி அது ஒண்ணுதான் எங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தெரியுது மற்றபடி இதை பண்ணாத பண்ணு சொல்லு வரமாட்டேங்குது வராது வாவான்னு எப்படி வரும் அது
1: மாதிரி உங்களுக்கு வந்து எஃப்எம் ரெயின்போ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு
0: நாங்க இது வரைக்கும் கேட்டது கிடையாது இங்க வந்ததுக்கப்புறம் எஃப்எம் கேட்கறது எப்படிலாம் பேசுறாங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு இங்க வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது
1: பரவாயில்லை. ஓகே தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பேசுறேன் தொடர்ந்து பேசலாம் இது எஃப்எம் ரெயின்போ.
3: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு நம்மளோட அந்த அரங்கத்துல இருந்து. ஸோ தொடர்ந்து பேசலாம் ஆர்ஜே விமலோட. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கோட உங்களுக்கு சூப்பர் ஹிட்டான ஒரு சாங் வருது தெரி திரைப்படத்துல இருந்து.

தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
2: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: வளர்ச்சி.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
2: 5:48, 17 நொடிகள் ஆயாச்சு. ஸோ இளைஞர்களோட சேர்ந்து ரொம்ப சூப்பரா நம்மளோட ப்ரோக்ராம கொண்டு போயிட்டே இருக்காரு விமல் ராஜ். ஸோ தொடர்ந்து பேசலாம் வாங்க.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்ப ரெண்டு ஸ்டூடெண்ட் பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: சவிதா.
3: ஓகே, சூப்பர் நேம். அருண்குமார், நீங்க என்ன படிக்கிறீங்க?
4: நான் இப்போ எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், மரைன் பயோடெக்னாலஜி.
3: ஆங்கிற மரம். நானும் அதே தான், மரைன் பயோடெக்னாலஜி. நீங்க எப்படி இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு என்ன ரீசன்?
4: ஐ வாஸ் பாஷனேட்டட். அந்த நீமா படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டேன்.
3: நீங்க வீட்டுல சேர்த்து விட்டாங்க? நீங்க தான் நம்மளுக்கு ஜி. ஓகே சூப்பர். நீங்க எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் சார்?
4: ஜஸ்ட் 2 இயர்ஸ். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ்.

0: ஓகே. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல வந்து இவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது ஒரு அப்ரோச் இருக்குல்ல, இவெல்லாம் நம்ம ஃப்ரெண்டா ஏத்துக்கலாமா ஓனாவா அப்படின்ற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு எப்படி?
1: ஐ ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்குள்ளே ப்ராப்ளம் தான் இருந்தேன், அப்புறம் இன்னும் ஒன் வைப் செட் ஆகும்ல, அப்போ ஹி பிகேம் மை வெரி குட் ஃப்ரெண்ட். அதே மாதிரி தான்
2: ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப யார் லொடலொடன்னு பேசுகிற மாதிரி தோணுச்சு, அப்புறம் சரி மற்றவங்களோட இவங்க கூட இருக்கிறப்ப கொஞ்சம் வைப் செட் ஆச்சு. அதனால அவனும் அவனை மட்டும் மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க, இவங்களும் மொபைல் பக்கம் பேசிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே அப்படி இருந்துச்சு. ஓகே சரி, இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பீங்களாம்மா, பேசி பாருமா, ஜாலியா இருக்குமா?
1: எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட், என்னையோட இவனை ரொம்ப இது பண்ணுவாங்க. ஓ அருண் குண இருக்க, ஓகே போ அப்படி.
0: ஃபர்ஸ்ட் வரதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா,
2: எங்க வீட்டுல அதை போயிருக்கேன் ஃப்ரெண்டு கூட ஆடுனவன் யாரு, சவிதா. ஓ சரியா, ஓ பார்த்து பார்த்து.
0: ஓகே இப்ப நீங்க ரெண்டு பேரும் கடைக்கு போனீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் பே பண்ணுவோம்?
1: டிஃபென்ஸ் நான் பண்ணுவேன், அப்புறம் அவங்க கிட்ட என்ன அவன் பண்ணுவான் இல்லைன்னா வீ டோன்ட் சி யார் கிட்ட இருக்கோ பண்ணுவான்.
0: ஓகே சூப்பர். இல்ல அதுக்காக சொல்லல, ஃப்ரெண்ட் சொல்லி புரிய சொல்லுவாங்க நீ பே பண்றது அப்படி சொல்லி கிளம்புவாங்களா. இது போல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, இவ்வளவு ஒரு புதுதான விஷயம் தெரியும். ஓகே அதே போல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப் டோர்ல வந்து அதிகமா சேட்டை பிடிச்சாலும். ஓகே
1: அவன் என்ன பண்ணுவான், அந்த ட்ரிகர்ஸ் மீ வாட் கேன் ஐ டு சோ மிஸ்டேக் ஆன் ஹிம் ஆல்லி நாட் மீ.
0: ஆ இட்ஸ் ஓகே. அதே போல வந்து நீங்க வந்து எப்படினா கிளாஸ் ரூம் ஒரே கிளாஸ் தான் நீங்க, சோ இப்போ வந்து ஒரு ஆளுங்க கண்டிப்பா வந்து தூங்க முடியா இருப்பாங்க, அவங்க கவனிக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ரேண்டமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: எங்க ரெண்டு பேரும்
0: இல்ல யார் அது போல ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க?
1: ஆக்சுவலி ஐ திங்க் ஐ டு தட்
0: சிக்னல் கை கிளாஸ் அவங்க உயிரை கொடுத்து அவங்க மனுஷன் வாழ நினைச்சிட்டு இருக்காங்கல, என்ன நீ
1: மோர் அசென்சிவ் ஆக்சுவலி
0: சொல்ல தூங்குறதுக்காக சொல்ல, போரிங்கா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க கிளாஸ் நடந்து பக்கத்துல பேசிட்டு இருப்பாங்க. இல்லைங்க ஐ இவ்வளவு சூப்பர் நடத்திட்டு இருக்காரு
1: என்ன
0: நினைச்சிருக்காரு சட்டை முடிச்சாலும்தான் கிளாஸ் ரூம்ல. ஓகே அதே போல வந்து இப்ப அதிகமா ஃபுட்டி ஃபுட்டு சூப்பரா இருக்கு, ட்ரை பண்ணலாமா?
1: அவன்தான்.
0: ஓகே என்னென்ன ஃபுட்லாம் நீங்க
2: நிறைய ஃபுட் சாப்பிடுவோம், எனக்கு மோஸ்ட்லி பீஃப் அதுதான் ரொம்ப எனக்கு இந்த பர்கர்ஸ் அதெல்லாம்.
0: ஓகே அதே போல வந்து குக்கிங் யார் சூப்பரா பண்ணுவீங்க சார்?
1: ஆக்சுவலி இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன், ஆனால் எனக்கு ஹிடன் டேலண்ட்டாக இருந்துச்சு, எனக்கும் தெரியும் நான் குக் பண்ணுவேன்ட்டு.
0: ஒரு ஹிடன் டேலண்டா எனக்கு
1: அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அவன் சில டிஷஸ் அவன் பண்ணுவான், பட் மெஜாரிட்டி ஐ டூ. ஓகே
0: சூப்பர் சூப்பர். இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்கில் உங்கள் ரெண்டு பேருக்கு, நான் என்னன்னா உங்கள்கிட்ட வந்து இவரை பற்றி கேட்பேன், இவருக்கு ஹிடன் டேலண்ட் இதெல்லாம் இருக்குது ஆனால் சொல்லவே மாட்டேன், தெரியவே தெரியாது இவனுக்கு அப்படின்னா நீங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற ஹிடன் டேலண்ட்
1: ஹியூமனஸ் ஜோக்
0: அவருக்கு தெரியுமா? அது
1: கைண்ட் ஆஃப் ஐ திங்க் தெரியல ஹியூமனஸ் ஜோ, அண்ட் ஹி இஸ் ஆக்சுவலி ஹி பிளேஸ் குட் ஃபுட்பால், அது வேணா வெல்ல ஹி டசன்ட் ஷோ இட் அப்.
2: நல்ல டிராயிங் நல்லா பண்ணுவாங்க, அது அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஏதோ
0: உங்களுக்கு தெரியுமா அது,
2: அது அவனுக்கு தெரியாது.
0: அதே போல வந்து கிளாஸ்ல எக்ஸாம் டைம்ல லாஸ்ட் நம்ம என்னதான் ஒன் இயர் ஃபுல்லா படிச்சாலுமே பண்ணாலுமே லாஸ்ட் நம்ம ஒரு கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து நம்மள அந்த டீட்டெயிலிங் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தாதான் நம்ம மார்க்கே எடுப்போம், அது போல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது கொடுத்துச்சு. அது போல உங்களுக்கு இதுல யார் ரெண்டு பேரும்
1: நானும் படிப்பேன்
0: கிளாஸ் வந்து எக்ஸாம் போறது ஒன் இயருக்கு முடியாது எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க, அவ்வளவு சொல்லுவாங்க எப்படி இருக்கும்.
2: ஒன்னும் படிக்கிறதுக்கு ஒன்னும் படிக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று படிச்சுட்டு போனா நல்லா இருக்கும்.
0: அது போல சொல்லி கொடுத்தீங்களோ நீங்க அதிகமா
2: இவங்களோட அதிகமா இருக்கிறது
0: இன்ஜினியரிங் வந்து அரியர் இல்லாம முடிக்க
1: சொல்லுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணக்கப்புறம் தான் என்னோட திங்ஸ் ரொம்ப புரியுது எனக்கு, ஹவு இம்பார்ட்டன்ஸ் இட் இஸ் எஃப்எம், என்ஜாயிங் இட், இனிமே கால் ரெகுலர்லி லிசன் டு எஃப்எம்.
0: சோ மச், உங்க கூட ரொம்ப பேசும்போது நன்றி, கேளுங்க எஃப்எம் ரெண்டு.
3: தொடர்ந்து

0: நீங்கள் எஃப்எம் ரைட் போக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ் என்று உங்கள் மனதில்
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் என்

ஆறு மணி ஒரு நிமிடம் சோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம் ஆர்ஜே விமலோட.

0: வாங்கி கொடுங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோர வெளியேறு. ஸோ நம்ம வந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசிட்டு வணக்கம். ஓகே சொல்லுங்க. ஓகே
1: நான் வந்து பிஏ தமிழ்.
0: நீங்க
1: இஎல்? நானும் பிஏ தமிழ்.
0: எனக்கு அது மோதல் கடத்து தான் ஃப்ரெண்ட்ஷிப்
1: ஆரம்பிச்சது. அது தான் செகண்ட் இயர்ல தான் ஃபர்ஸ்ட் ஆன்.
0: ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு?
1: ஆமா, எனக்கும் ஃபர்ஸ்ட் இயர் யார் எல்லாம் கண்ணால பார்த்தா தான் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் ஏறிச்சு. போக போக கொஞ்சம் ஃபேஸ் ஸ்டார்ட்
0: ஆகாதுன்னு சொன்னே. நீங்க என்ன ஊர் வசிக்கிறீங்க?
1: புதுக்கோட்டை.
0: சூப்பர். அவங்க ஸ்லாங் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? கண்ணால பார்த்தா ஆவே ஆகாது. உங்க பேர்?
2: என் பேர் புனிதா.
0: என்ன ஊரு?
2: நான் கரூர்.
0: சரி, நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? எப்படி இருந்துச்சு உங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே?
2: நல்லா இருந்துச்சு.
0: கேட்கல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஃபர்ஸ்ட் சண்டை வந்துட்டா? சண்டை தான் ஃபுல்லாக பேசுறது. இது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ஜீன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா? இல்லை வந்து இல்லைப்பா இந்த பொண்ணு பாரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி.
2: இல்லை ஃபர்ஸ்ட்டு முட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போ போ ஃப்ரெண்ட்ஸ்.
0: அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆன தோணு எதுக்காக எப்படி நீங்க தான் கொடுத்தீங்களா? சரி ஓகே. உங்க இதுல கிளாஸ் ரூம்ல நீங்க என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுவீங்க? பென் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா?
1: நாங்க வந்து எங்க வாய்ஸ் யாரும் கேட்க முடியாது, ஆனாலும் நாங்க வந்து பாட்டை போட்டுட்டு பாடுவோம், ஆடுவோம், கேம்ஸ் எல்லாம் விளையாடுவோம், ட்ரூத் ஆர் டேர் விளையாடுவோம். இங்க இங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ற இடத்துல கூட ட்ரூத் ஆர் டேர்.
0: ஓ, இதெல்லாம் கிளாஸ் ரூம்ல நம்ம பண்ற ஸ்டார்டிங் தான். ஓகே, அதே போல இப்ப பாண்டிச்சேரி பாய்ஸ் தான் நீங்க கேர்ள்ஸ்?

0: என்ன பண்ணிட்டு வரீங்க, வீட்டுல சாப்பிட வரீங்க, ஹாஸ்டல்ல இருக்கவங்களா அதை அடிச்சு முடிச்சு நவுத்தி முடிச்சிருவாங்க, சீக்கிரம் முடிச்சிருவாங்க பண்ணுவாங்களா, இல்ல வந்து நீங்க ஷேர் பண்ணி இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுங்க.
1: அதே
0: போல ஹாஸ்டல்ல இருக்க ஃபுட் எல்லாம் எடுத்து வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க.
1: நாங்க போய் மெஸ்ல
0: நீங்க போய் சாப்பிட்டு
1: இவங்க கூட ராக் பீச் போயிருக்கேன், இங்க பாரதி பார்க் போயிருக்கேன், அது இல்லாம அதர்தி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூட ராக் பீச் அப்படியே வெளில ஃபுட் ஸ்ட்ரீட் அது எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு
0: உங்களுக்கு. ஓகே சூப்பர், தேங்க்யூ சோ மச், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இந்த எஃப்எம் பெஞ்ச், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே சூப்பரான ஒரு யூனிட் உங்களை எல்லாரும் தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ பாய்.
2: தேங்க்யூ விமல். ஸோ இன்றைக்கி நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இளைஞர்களோட ரொம்ப சூப்பராகவே போச்சு. ஸோ கடைசியாக ஒரு சாங் கேட்கலாம், எரிமுகள் திரைப்படத்திலிருந்து.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. 2047 வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்தார். வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வரும் கலாச்சார நிறுவனம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறினார். நார்வே செஸ் 2026 தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிப்பதற்கான பல்வேறு யோசனைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் எளிதான வாழ்க்கை மற்றும் எளிதாக வணிகம் செய்வதை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார மாற்றம் மற்றும் நீண்டகால வளர்ச்சி முன்னுரிமைகள் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து தாங்கள் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். 3 பயணமாக இந்தியா வந்துள்ள நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு சிஷிர் கானலுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் வாதிப்பார்கள். இதற்கிடையே வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் கூறுகையில், நேபாள வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை வலுப்பெறும் என்று கூறியுள்ளார். முன்னதாக நேற்று திரு சிஷிர் கானல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையிலான பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் என்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் பொருளாதார வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார நெருக்கடி இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முடிச்சூட்டு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். சுயமரியாதை, நல்லாட்சி, தேச பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சி முறையை கட்டமைத்தவர் சத்ரபதி சிவாஜி என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தன்னாட்சி மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உணர்வு சிவாஜியை சத்ரபதியாக மாற்றியது என்றும் திரு அமித்ஷா மேலும் கூறினார். சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முடிச்சுட்டு தினத்தையொட்டி நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ள அவரது 20 உயர சிலையை மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், இந்த நாள் ஹிந்தவி சுவாரியத்தின் மீதான உலகளாவிய அங்கீகாரத்தை பறைச்சாற்றுவதாகவும் இது ஒரு உத்வேகத்தின் ஊற்றாக திகழும் என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவின் இளைஞர்களே நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும், 2047 வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
3: புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய டாக்டர் மன்சுக் மாண்டவியா, தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்கள் தங்கள் விருப்பங்கள், கருத்துக்கள் மற்றும் தன்னார்வ உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக மை

0: பாரத் என்ற தளம் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்டது என்று கூறினார். நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும், இதனால் இந்தியா உலகின் மிக இளம் வயது மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் டாக்டர் மாண்டவியா குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இளைஞர்களின் ஆற்றலையும் திறனையும் தேச கட்டமைப்பு மற்றும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி செலுத்துவதற்கு அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அவர் கூறினார்.
1: கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் சூரியசக்தி உற்பத்தி திறன் 2.8 GW 155 GW உயர்ந்துள்ளதாக மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று தெரிவித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்.
0: நாட்டில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரியசக்தி மூலம் ஒளியூட்டப்படுவதாகவும், விவசாயத்துறையில் சூரியசக்தி திறன் 2 மடங்காக அதிகரித்திருப்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு கூடிய வளர்ச்சியின் சான்று என்றும் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். நாட்டின் விவசாயிகள் இனி வெறும் உணவு உற்பத்தியாளர்கள் மட்டுமல்ல, ஆற்றல் உற்பத்தியாளர்களாகவும் திகழ்கிறார்கள் என்று அமைச்சர் மேலும் கூறினார். ஒவ்வொரு வீட்டின் கூரையிலும் சூரியசக்தி வசதியை ஏற்படுத்துதல், ஒவ்வொரு வீட்டையும் ஆற்றல் மையமாகவும், ஒவ்வொரு வயலையும் ஆற்றல் உற்பத்தி மையமாகவும் மாற்றும் உறுதியுடன் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் என்ற இலக்கை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக திரு ஷெகாவத் தெரிவித்தார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29வது கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இருநாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பயின்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக கால அவகாசத்தை ஜூலை 31ஆம் தேதி வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். தேசிய பொது ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு, இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று மாலை புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சுதந்திர இந்தியாவின் தொடக்கம் முதல் இன்று வரை நாட்டின் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வானொலி சாட்சியாக இருந்துள்ளது என்றும், மேலும் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வந்த ஒரு பெரும் கலாச்சார நிறுவனம் என்றும் கூறினார். மேலும் அவர் தமது உரையில்,
3: டெலிவிஷன் வந்தபோது வானொலியின் முக்கியத்துவம் குறையும் என்று பலர் நினைத்தார்கள். பின்னர் இன்டர்நெட் வந்தது, சோசியல் மீடியா வந்தது. இருந்த போதிலும் வானொலி தனது தனித்துவத்தை இன்றும் இழக்கவில்லை. ஏனென்றால் வானொலி மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. நண்பர்களே, இந்த வானொலிக்கு புதிய உயிரூட்டிய ஒரு முக்கிய நிகழ்வை நான் குறிப்பிட்டு விரும்புகிறேன். அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த மனதில் குரல், மன் கி பாத் நிகழ்ச்சி தான். வானொலியின் சக்தியை மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மகத்தான நிகழ்வு அது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம், வானொலி இன்னும் மக்களின் மனங்களை தொடக்கூடிய சக்தி வாய்ந்த ஊடகமாக இருக்கிறது என்பதுதான்.
1: தொடர்ந்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் திரு உதயசங்கர் வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி பிரிவு நிர்வாகி திருமதி ஆபே எலிசபெத் நோக்கு உரையாற்றினார். முன்னதாக புதுச்சேரி வானொலி நிலைய பொறியியல் பிரிவு தலைவர் திரு எம் ரவி மாரியப்பன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிறைவாக நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் நன்றியுரையாற்றினார். விழாவில் ஆகாஷ்வாணி உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு சீனிவாச முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று காலை 7 மணிக்கு புதுச்சேரி அஜந்தா சிக்னல் சந்திப்பில் தொடங்கி கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சிலை வரை நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் வானொலி நிலைய ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கார்லனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்யானந்தாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். சிறப்பான மைல்கல் அவரது உறுதியான செயல்பாட்டை பறைசாற்றுவதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். மேலும் அவரது எதிர்கால முயற்சிகளுக்கும் தமது வாழ்த்து

கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நார்வே செஸ் 2026 தொடரில் பட்டம் வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவிற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரக்யானந்தாவின் அபார திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் சிறப்பான சீரான செயல்பாடு ஆகியவை தொடர்ந்து நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாகவும் உலக அரங்கில் இந்திய சதுரங்க விளையாட்டின் வளர்ந்து வரும் வலிமையை இது பிரதிபலிப்பதாகவும் திரு ஓம் பிர்லா தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரும் ஆண்டுகளில் அவர் இன்னும் பல சாதனைகளை படைக்கவும் தொடர்ந்து வெற்றி பெறவும் தாம் வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. 2047 வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நினைவாக்குவதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வரும் கலாச்சார நிறுவனம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறினார். நார்வே செஸ் 2026 தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கத்துடன் உங்க ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்க ஃபேவரேட் ஷோ மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே சீனு. நேயர்களே, இந்த மாலை பொழுதை உங்களுக்கு இனிமையாக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களும் நிரப்பவும் நான் உங்க ஆர்ஜே சீனு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நாள் முழுக்க இருந்த டென்ஷன், வேலை பலு எல்லாத்தையும் ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு இப்ப ரிலாக்ஸ் ஆகிக்குங்க. இனி வரப்போகும் நேரம் முழுக்க முழுக்க உங்களுக்கான நேரம், அதாவது உங்க விருப்ப பாடல்களுக்கான நேரம். இந்த ஷோ, அதாவது மனம் விரும்புதே ஷோ, பேருக்கு ஏத்த மாதிரியே உங்க மனசு ரொம்ப விரும்பி கேட்கணும்னு நினைக்கிற பாடல்களுக்கு போடுற ஒரு ஷோ. உங்களுக்கான ஸ்பெஷல் ட்ராக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தொகுத்து வழங்க போறேன். சோ யோசிக்க டைம் இல்ல, இப்பவே போனை எடுங்க. உங்க மனசு விரும்புற பாடல் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. எங்க நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு நீங்க கூப்பிடுங்க. நாங்க பாடலை ஒலிக்க விடுறோம். ஷோ ஆரம்பமாகிறது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் முதல் பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

그들아 그들아

0: மனம் விரும்புதே ஷோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங். அதுல இப்ப லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அள்ளி தெளிக்க போற நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேச போறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ரன், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து பொய் சொல்லக்கூடாது காதலி. அற்புதமா இருக்கும் சார் சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா சார், உங்களுக்கான பாடலை கேட்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ சார், பாய்.
0: நன்றி. நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230.

0: நேயர்களே, சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:33, 7 ஆயிட்டிருக்கு. உலகமே 5G ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதை விட ஃபாஸ்டா நம்ம ஸ்டுடியோ லைனை பிடிச்சு மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. உங்க ஸ்பீடான வாய்ஸ கேட்கறதுக்காக நாங்க இங்க ரெடியா இருக்கோம். யார் லைன்ல இருக்கீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் லைன்ல இருக்கீங்க?
1: சென்னை ஊரப்பாக்கம், சிவகுமார்.
0: ஓகே, சூப்பர். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு புதிய பறவை படத்துல இருந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து இந்த பாடல் வந்து இங்க சென்னை தோக அனைத்து நண்பர்களுக்காகவும்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார். உங்களுக்கான பாடலை கேட்டுடலாம். கால் பண்ணதுக்கு நன்றி.
1: ஓகே சார், நன்றி நன்றி
0: நன்றி சார்.

0: நம்ம மனம் விரும்புதே அக்கௌண்ட்டுக்கு ப்ளூ டிக் வாங்குற அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் காலர் இப்போ லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ, மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் காரைக்கால் இருந்து ராமலிங்கம் சார்.
0: ஓகே, சொல்லுங்க ராமலிங்கம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், இது வந்து மலேசியா வாசகன் வந்து சிஎஸ் ஜெயராமன் குரல்ல பாடியிருப்பாரு சார். மணிப்பூர் மாமியார், ஆனந்த தேன்காற்று தாளாட்டுது, எஸ்பி சைலஜா சார்.
0: ஓகே சார், சூப்பர். மணிப்பூர் மாமியார் படம் பேரே வித்தியாசமா இருக்கு. கேட்டலாம் உங்களுக்கான பாடலை. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி சார்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: கிரிக்கெட்

0: மேட்ச்ல பவர் பிளே ஓவர்ல சிக்ஸர் பறக்கிற மாதிரி வந்த உடனே அதிரடியா லைனை பிடிச்சிருக்காங்க ஒரு நேயர். யார் அவங்க சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, நான் சதராபாத்ல இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்.
0: சூப்பர் மேடம், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல இருந்து வாழ்வு தந்தாயே
0: பாசம்
1: ஒரு வேஷம், அவ்வளவுதான், அது மேல மறந்து.
0: ஓகே, சூப்பர், நல்லா பாடுனீங்க, பாடலை கேட்டலாம். கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி மேடம்.

0: படும் தூரம்தான் தொடுவானமாய் கால் தடம் பதிக்கும். அபிமன்யுவுக்காக ஒரு பாடல், இதுவரை கேட்காத ஒரு பாடல், பார்த்து நடித்த படத்துல ஒரு பாடல், எமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கு நன்றி.
1: ஓகே சார், சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி சார்,
1: நன்றி.

0: புதுச்சேரியின் ட்ரெண்டி பீட்டான உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்க ஃபேவரட் ஷோவான மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியா லைன்ல இருக்கிற நேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் பாசமும் மரியாதையும் மிக்க தோழருக்கு முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் இல்ல, மாலை வணக்கம்.
1: சொல்லுங்க. கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வானம்

0: தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு டிக்கெட் கிடைச்ச மாதிரி ஒரு அலாதி சந்தோஷம், அப்படி ஒரு எனர்ஜியோட லைன்ல வந்திருக்கிற நம்ம அடுத்த நேயர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: மாலை வணக்கம். எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் சொல்லாமலே சார், படம் சொல்லாதே, சொல்லு சொல்லாதே.
0: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
1: மிக்க நன்றி சார்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் பொருளாதார வலிமை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற நார்வே செஸ் 2026 நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கார்லசனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சுதந்திர இந்தியாவின் தொடக்கம் முதல் இன்று வரை நாட்டின் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வானொலி சாட்சியாக இருந்துள்ளது என்றும், மேலும் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வரும் ஒரு பெரும் கலாச்சார நிறுவனம் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகையில் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ முடித்த மாணவர்கள் பொறியியல் கல்லூரியில் நேரடியாக 2ஆம் ஆண்டு விண்ணப்பிக்க காலக்கெடு வரும் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசை, நடனம், ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளிட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு வரும் 15ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற தேசிய அளவிலான மிஸ்டர் இந்தியா நேச்சுரல் பாடி பில்டிங் போட்டியில் காரைக்காலை சேர்ந்த எம் ஹேம்நாத் 3 பிரிவுகளில் 2 தங்கம் 1 வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை, கோட்டக்குப்பம் நகராட்சி மற்றும் தமிழ்நாடு விலங்குகள் நலவாரியம் ஆகியவை இணைந்து கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திருநாய்களுக்கு வெறுநோய் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. மேலும் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளான நாய் பூனைகளுக்கும் வெறிநோய் தடுப்பூசி போடப்பட்டது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:57. நேர்கள் விரும்பி கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி உங்க ஃபேவரேட் FM ரெயின்போ புதுவை 102.8 உங்க ஃபேவரேட் ஷோ மனம் விரும்புதே. நாள் முழுக்க ஓடுன மனசுக்கும் இப்ப ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுதா? நீங்க ரொம்ப விரும்பி கேட்கணும்னு நினைக்கிற பாடல்களை கொடுத்துட்டு இருக்கிற மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்கலாம் பீஸ்ட் திரைப்பட பாடல்.

0: நேர்லே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்க வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்க வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
0: நேரம் 7:47 நொடிகள்ல ஸ்கிரீன்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்குற த்ரில்லிங் மூட், அப்படியே ஒரு சஸ்பென்ஸோட லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம அடுத்த காலர் யாரு? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருச்சி தமிழம் கூட்டுடன் தாமோதர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: வருஷம் எல்லாம் வசந்தம் படத்துல வந்து எங்கே அந்த வெண்ணிலா உன்னிமேலன் பாடல், மேல் வாய்ஸ்.
0: ஓகே ஓகே சார், கேட்டலாம் உங்களுக்கான பாடலை. கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9% 76.2% அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7% 90.6% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின் போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9% 60% அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35%க்கு உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40,00,000 வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கடாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள், ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகுன்று கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டுத் திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் முஸ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா ஹயோட்டா மர்சுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஷ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் July 1, 4, 7, 9, மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்.

0: சத்ரபதி சிவாஜியின் 353rd ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: உங்களின் எல்லா விருப்பங்களுக்கும் உங்களின் எல்லா உணர்வுகளுக்கும் ஏத்த பாடல்களை கொடுத்துட்டு இருக்க உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஃபேவரட் ஷோ மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271227523 என்ற எண்களுக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கலாம். இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். விக்ரம் 2 திரைப்படத்திலிருந்து.

0: ஈவினிங் டைம்ல குடிக்கிற இதமான ஒரு ஃபில்டர் காஃபி மாதிரி இப்ப மனசுக்கு ரொம்ப இதமா ஒரு பாடலை கேட்கறதுக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், சொல்லுங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க மேடம்? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பலையர் மாமுத்தியான் படத்துல சின்ன பொண்ணு பாடத்துல.
0: ஓகே, கேட்டுலாமா உங்களுக்கான பாடலை? கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.
0: நன்றி மேடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெளியில போனா செம்மையான டிராபிக் ஜாம், ஆனா நம்ம லைன்ல மட்டும் சும்மா ஹைவே மாதிரி அல்லது. அப்படி உள்ள வந்திருக்கிற நம்ம அடுத்த லக்கி ரைடர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க மேடம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
1: ஓகே, சூப்பர். என்ன பாடல் வேணும் மேடம் உங்களுக்கு?
2: படம் வந்து அவள் ஒரு தொடர் கதை, கடவுள் அமைத்து வைத்த மேடை, அந்த சாங்.
1: ஓகே சூப்பர், கேட்டுலாமா உங்களுக்கான பாடலை?
2: தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி நன்றி மேடம்.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: நேரம் 7:42 8 நொடிகள். சுட சுட மண்ணில மழைத்துளி விழுந்தா ஒரு சூப்பரான வாசனை வருமே, அந்த மாதிரி மனசை மயக்கிற பாடல்களை கொடுத்துட்டு இருக்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருக்கோளூர் ராஜா.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் நண்டு அள்ளி தந்த வானம் அன்னையல்லவா.
0: ஓகே சார், சூப்பர், கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
1: கேட்கலாம் சார், நன்றி சார்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி.

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மியூசிக் ரேஸ் ட்ராக்ல நம்ம கார் இப்ப 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறந்துகிட்டு இருக்கு. அதுல இப்ப திடீர்னு பிரேக் போட்டு விசில் அடிச்சு உள்ளார வந்திருக்கிற நம்ம அடுத்த ஸ்பீட் ரேசர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் தோனிராஜ், சென்னையில இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு வந்து சித்ரமண பாடல தாய் தழல் பாடல் கொடுத்துருங்க சார்.
1: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
2: கேட்டலாம் சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: வெல்கம் சார்.

0: வாய்க்கலவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரியான்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க மேடம். சொல்லுங்க, யார் எங்கிறது பேசுறீங்க? சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படம் சின்ன சார், பாடல் அந்தி இறைவானம்.
1: ஓகே மேடம், கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
2: கால்
1: பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி சார்.
1: நேரம் போனதே தெரியல மக்களே, இந்த அழகான மாலை பொழுதை உங்களின் அருமையான விருப்ப பாடல்களாலும் உங்களுடைய அன்பான டெடிக்கேஷன்களாலும் நிரப்பியதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு லைன்ல வந்து பேசின நேயர்களுக்கும் அவங்க விரும்பி கேட்ட பாடல்களுக்கும் எங்க டீம் சார்பாக ரொம்ப பெரிய நன்றி. நாளைக்கும் இதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். லைஃப்ல எவ்வளோ பிஸியா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கறதுக்குன்னு ஒரு குட்டி ஸ்பேஸ் கண்டிப்பா கொடுங்க. அந்த ஸ்பேஸ்ல தான் நம்முடைய மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். நாளைக்கு சரியா மாலை 6:20 மணிக்கு மீண்டும் உங்க மனசு விரும்புற பாடல்கள் கொடுக்க போற மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்கலாம். மீண்டும் உங்களை தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லதை கேளுங்க, நல்லதை பேசுங்க. உங்ககிட்ட இருந்து இப்ப விடைபெறுவது நான், உங்க ஆர்ஜே சீனு.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுடெல்லியில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிப்பதற்கான பல்வேறு யோசனைகள் மற்றும்

0: நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் சூரியசக்தி உற்பத்தி திறன் 2.8 GW GW உயர்ந்துள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். அமெரிக்காவின் சியாட்டலில் நடைபெற்ற இந்திய மாங்கனி திருவிழாவில் இந்தியாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இறக்குமதியாளர்கள் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கெய்சர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி இமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாகனிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. கேசர் ரக மாகனிகள் அதிக அளவில் விற்பனையானதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்தனர். சத்ரபதி சிவாஜி மகாராஜின் 353வது முடிச்சுட்டு விழா தினம் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ள அவரது 20 அடி உயர சிலையை மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாயிஸ் இன்று திறந்து வைத்தார். பெங்களூருவில் நடைபெற்ற தேசிய அளவிலான மிஸ்டர் இந்தியா நேச்சுரல் பாடி பில்டிங் போட்டியில் காரைக்காலை சேர்ந்த எம் ஹேம்நாத் மேன் கிளாசிக் மற்றும் ஸ்ட்ரீட் மாடல் பிரிவுகளில் தங்கப்பதக்கங்களும் பியூசிக் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் என மொத்தம் 3 பதக்கங்களை பெற்று காரைக்கால் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். ஜப்பானின் ககமியாராவில் இன்று நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் ஜப்பானை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்திய ஆடவர் அணி 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. முன்னதாக தென்கொரியாவை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி வெங்கலப்பதக்கத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவுபெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 8:02.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
3: உடனே நானும் டியூன் பண்ணி

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
2: தெரியாது சார்.
1: கோரி மேடு
2: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூர், அரியூர், பங்கூர்
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: நமது முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 7:35 நகர்வுலா கேட்க மறவாதீர்கள்.
5: ஏய், இங்க தாதா கிங் கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
4: நேர்களை தொடர்வது மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, சனிக்கிழமை இரவு 9:15 ஆயிட்டாலே போதும், நம்ம மைண்ட் முழுக்க ஆட்டோமேட்டிக்காக வீக்கெண்ட் மோடுக்கு மாறிடும். வாரம் முழுக்க ஆஃபீஸ் வேலை, டென்ஷன், உழைச்ச களைப்பு, ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுடுங்க. ஏன்னா இப்போ உங்கள் வீட்டு ஸ்பீக்கர்ஸ் வழியாக தேன் வந்து பாயப்போகுது. இது உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த சில்லுன்னு இருக்கிற இரவு நேரத்தில் உங்கள் மூட செம ஹாப்பியாக மாற்ற தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியோட உங்கள் லைனில் லாக் ஆகி இருக்கிறது நான் உங்க அன்பு நண்பன் ஆர்ஜே சீனு. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்க போறது சாதாரண பாடல் இல்லைங்க, 90களில் அதாவது 1990களில் நம்மளை உருக வச்ச, தியேட்டர்களை அதிர வச்ச எவர்கிரீன் மெலடிக் பாடல் தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க. வார்த்தைகள் மௌனமாகும் நேரம், இசை தேன் சிந்தும் இந்த வானம், ஹெட்போனை மாட்டுங்க, வால்யூமை ஏத்துங்க. இதோ உங்களுக்கான முதல் அதிரடி சரவடி, நம்ம ஸ்பெஷல் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராக், தேவா சார் போட்ட ஒரு செம கிளாசிக் மெலடியை தான் இப்போ கேட்க போறீங்க. சனிக்கிழமை இரவின் முதல் பாடலாக கேட்கலாம் பாஷா திரைப்படத்திலிருந்து.

இரவு நேரத்து சுகமான கானம் இதயத்தை தொடும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம். இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்கில் ஒரு செம கியூட்டான கடல் பக்கத்து மண்வாசனை மெலடி. நள்ளிரவு நேரத்தில் கடலோர காத்தையும் காதலையும் மிக்ஸ் பண்ணி மனசை அப்படியே லேசாக்க போகிற ஒரு பாட்டு தான் இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க. கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30, 13 நொடிகள். புதுச்சேரியின் ட்ரெண்டி பீட்டான உங்க ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியின் தேன் சிந்துதே வானம். இப்ப நம்ம லிஸ்ட்ல வர்றது ஒரு இன்டர்நேஷனல் கிளாசிக் ட்ராக், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக், சித்ராவோட அந்த ஆன்மாவை உருக்கிற தேசிய விருது பெற்ற குரல், மணிரத்னம் சாரோட மேஜிக்கல் விஷுவல்ஸ், அரவிந்த்

ஆமே மனிஷா கொரியாலாவோட அந்த தவிப்பு. வார்த்தைகளே இல்லாம வெறும் கண்ணாலேயே காதல் பேசுறவங்களுக்கு இந்த பாட்டு ஒரு பெரிய எமோஷனல் கிஃப்ட். இதோ உங்கள் இதயத்தை உருக வைக்க வரும் பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து.

மெல்லிசையில் நனையவும் மெய்மறந்து ரசிக்கவும் உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதே வானம். இளையராஜா சாரோட அக்மார்த்து கிராமத்து மெலடிக்கும் எப்பவுமே ஒரு தனி பவர் இருக்கு. ராஜ்கிரண் சார் நடிப்புல ஒரு பியூர் அண்ட் இன்னசென்ட் லவ், சிட்டி லவ்வை விட அந்த கிராமத்தில் மாமா மச்சா முறை வச்சு வர்ற அந்த காதலுக்கு எப்பவுமே அழகு அதிகம். மனசுக்குள்ள இருக்கிற காதலை ரொம்ப யதார்த்தமா எளிய வரிகளில் பேசுற ட்ராக் இது. இதோ கிராமத்து மண்வாசனை விரும்பிகளுக்காக வரப்போற பாடல் எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில நேர்கள் இப்ப கேட்க போற பாட்டு மெலடி கிங் வித்யாசாகர் சாரோட கரியர்ல ஒரு மிகப்பெரிய எவர்கிரீன் மைல்கல்லா அமைந்த ஒரு பாடல். காதல்ல இருக்கிற அந்த மௌனம், அந்த பிரிவு, அந்த ஏக்கம் 90s நினைவுகள்ல நம்ம மனசு அப்படியே லாக் ஆயிடும். இதோ உங்கள் பழைய நினைவுகளை கிளற வரும் பாடல் கர்ணா திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எனர்ஜி உங்கள் இரவின் இசை. இது தேன் சிந்துதே வானம். நேரம் 9:48. காதலிக்கும் போது வர சின்ன சின்ன ஊடல்களையும் சண்டைகளையும் எவ்வளவு கியூட்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க இந்த பாடல்ல. இந்த சனிக்கிழமை இரவை இன்னும் அழகாக்க போது இதோ உங்களுக்காக பசும்பொன் திரைப்பட பாடல்.

தேன் சிந்து தேவானம் லிஸ்ட்ல இப்ப வரப்போறது ஏஆர் ரஹ்மான் சாரோட பியூர் விண்டேஜ் மேஜிக். விடியற் காலையில் ஒரு பனித்துளி பட்டு பூ மலர்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக மென்மையாக நம்ம காதுக்குள்ளார ட்ராவல் ஆகும் இந்த பாட்டு. உங்கள் இரவை, அதாவது உங்கள் இரவை செம ரிலாக்ஸாக ஆக்க போகிற பியூட்டிஃபுல் ட்ராக் இதோ உங்களுக்காக. இந்திரா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வார்த்தையில் முடிந்து இசையை தொடங்கும் நேரம். உங்கள் உணர்வுகளின் சங்கமம் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. உங்கள் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்கள் எனர்ஜி பேக் ஆர் ஜெய்சினோட. நிகழ்ச்சியில் நேர்கள் இப்போ கேட்க போகிற பாடல் இசைஞானி இளையராஜா சார் பாடன ஒரு கல்ட் கிளாசிக் மெலடி. இந்த பாட்டோட ஆரம்ப இசையை கேட்கும்போதே உடம்புல ஒரு சின்ன சிலிர்ப்பு ஏற்படும். நள்ளிரவு நேரத்தில் ஜன்னலோரமாக உட்கார்ந்து சில்லுன்னு வர காற்றை ரசிச்சுக்கிட்டே கேட்குறதுக்கு இதை விட ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் இருக்கவே முடியாது. உங்கள் ஆன்மாவை தீண்ட வரும் பாடல் அவதாரம் திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில இப்ப இசைஞானி இளையராஜாவோட மியூசிக்கல்ல காதலை ஒரு பாட்டு வாத்தியார் ஸ்டைல்ல ரொம்ப கண்ணியமா அதே சமயம் ரொம்ப ஆழமா ரசிச்சு சொல்லியிருக்கிற ஒரு பாடலை கேட்கலாம். பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து.

மனதை வருடும் பாடல்கள் மயக்கும் தேன் சிந்து தேவானம் உங்கள் ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 10:11:35. நிகழ்ச்சியில இப்ப இளையராஜா சாரோட மியூசிக்கல்ல சும்மா தேனா இனிக்கிற பாட்டு இது. வானத்துல நிலா வரும் பொழுது காதலும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? விண்மீன்கள் நிறைந்த இந்த இரவுக்கான பக்காவான சாய்ஸ் இதோ வந்துகிட்டு இருக்கு ராசையா திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்துத வானம் நிகழ்ச்சியில இப்ப வரப்போற ட்ராக் தேவா சாரோட மியூசிக்கல்ல ஹரிஹரன் சார் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல காதலிய ரசிச்சு ரசிச்சு வர்ணிக்கிற ஒரு செம ஸ்டைலிஷான 90s ட்ராக். காலையில வர்ற பனிமழை, மாலையில வர்ற இடிமழை, எல்லாத்துலேயும் காதலியோட முகம்தான் தெரியுதான். இதோ காதலர்களுக்கான பிரத்யேக கீதம் ஆசை திரைப்படத்திலிருந்து.

புதுவை மண்ணின் மெல்லிய சாரல் 102.8 இது தேன் சிந்துதே வானம் இசைமழையின் ஆரம்பம். நிகழ்ச்சியில இப்ப ரஹ்மான் சாரோட அந்த சிக்னேச்சர் எனர்ஜி பீட், உதித் நாராயணன் சாரோட அந்த வித்தியாசமான தமிழ் உச்சரிப்பும் வாய்ஸும் கலந்த செம வைப்ரேஷன், இந்த சனிக்கிழமை இரவு செம மாசாக்க போற பாட்டு முத்து திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய கனவுகளுக்கான ஒரு இசைப்பாலம், இதோ உங்கள் ஃபேவரேட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம். நேரம் 10:30:46. நிகழ்ச்சியில நேர்கள் இப்ப கேட்க போற பாடல் ஏஆர் ரஹ்மான் சார் ஆஸ்கார் லெவல்ல மெனக்கெட்டு செதுக்கின ஒரு மெலடி காவியம். இந்த பாட்டு கேட்கும்போது நாம ஏதோ மேகத்துல மிதக்கிற ஒரு ஃபீல் வரும். காதலின் உச்சகட்ட வர்ணனை இதோ உங்கள் காதுகளுக்கு ஒரு சொர்க்கானுபவம். லவ் பேர்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில இப்ப கேட்கலாம் ஒரு பியூர் ஒன் சைட் லவ் மெலடி. எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்னாலே அதுல ஒரு தனி எமோஷன் இருக்கும். காதலை வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளாரியே வச்சு ரசிக்கிற அந்த தவிப்பை ரொம்ப அழகா கடத்துற ஒரு பாட்டு தான் இப்ப கேட்க போறீங்க, பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.
1: யார் பார்த்தது

ராகங்கள் பலவிதம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் எப்பவுமே ஒரு அற்புதம். நேரம் இரவு 10:53:52. 90s காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட நேஷனல் லவ் ஆந்தம் அப்படின்னு இந்த பாட்டை தாராளமாக சொல்லலாம். தேவா சாரோட செம ஸ்டைலிஷ் மியூசிக்கல்ல உங்களுடைய பழைய டைரியை ஓப்பன் பண்ண வருது இந்த பாடல், கல்லூரி வாசல் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் இப்போ இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்கலில் ஒரு டிவைன் மெலடி, இந்த நள்ளிரவு நேரத்துக்கு ரொம்பவே ஆப்டான அமைதியான ஆழமான ஒரு ட்ராக், இசை ரசிகர்களுக்கு ஒரு அமுதம். சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியோட நிறைவா ஏஆர் ரகுமான் சார் மாடர்ன் டெக்னாலஜியையும் கம்ப்யூட்டரையும் வச்சு அப்பவே ட்ரெண்ட் செட் பண்ணன ஒரு செம கியூட் துள்ளலான ரொமான்டிக் டுயட். நம்ம லிஸ்டோட லாஸ்ட் பட் பெஸ்ட் ட்ராக் இதோ உங்க சனிக்கிழமை நைட்டை செம ஹாப்பியா பினிஷ் பண்ண வருது. இந்தியன் திரைப்படத்துல இருந்து பாஷாவில் ஆரம்பித்து பம்பாய் முத்து இந்தியன் அப்படியே 90s ஒரு பிரம்மாண்ட டைம் டிராவல் போய் வந்தாச்சு. மணி இப்போ 10:55. இந்த 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. அதுதான் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அக்மார்க் மேஜிக். உங்கள் ஆர்ஜெச்சினோட இந்த எவர்கிரீன் மியூசிக் தெரப்பி இன்னைக்கு உங்கள் வீக்கெண்டை செமையாக பிளாஸ் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இப்போ உங்கள் மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் கவலை எல்லாமே காணாமல் போய் மனசு அப்படியே லேசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடி தூங்க போங்க. இனிய கனவுகளுக்கு ஒரு இசைப்பாலம். இது உங்கள் தேன் சிந்துதே வானம்.

நேரம் 11:06. நிகழ்ச்சி நிரல் FM ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. சென்னையிலிருந்து அஞ்சல்.

6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர் உரங்களான நீலப்பச்சை பாசி மற்றும் அசோலா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம், உயிரியல் பல்வகைமை சட்டம் மற்றும் சமூக பங்கேற்பு, வாசிப்பவர் முனைவர் கொய்டா ஏ. எட்வின் அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் செய்திமலர். 7:25 நலமாய் வாழ, கர்ப்பகாலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். ஜெயவாணி அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. ஆனந்த்குமார்.

8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல். 12:02 பேசுங்க தோழாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணம் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம்.

8:05 முதல் 9 மணி வரை மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகேஷ் நேரம். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பு நிறைவுபெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையும் மணிக்கொரு முறையும் இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.